நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 நாள், இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. குரல் எண் 118. நடுவு நிலைமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான பொருள், முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகு. மீண்டும் குரல். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. முதலில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. கலை ஆர்வத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கருணைக்கிழங்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரை.

உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனி வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நலமாய் வாழ காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவளொரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் வாய் துர்நாற்றம் காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சிந்துஜா. மாலை 6:20 முதல் 7:00 இரவு 7:02 முதல் 7:15 மீண்டும் 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:30 தேன் சிந்துதேவானம். இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் குறித்து ஹிந்தி ஆங்கில வர்ணனையை இன்று இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் 10:30 முதல் 11:10 திரையிசை நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 மணிக்கொரு முறையும் இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா. 8:02 முதல் 8:15 8:30 முதல் 9:00 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. யு பி ராஜு மற்றும் யு நாகமணி ஆகியோர் வாசித்திருக்கும்
இரு மேண்டலினிஸை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் ஆனந்த கிருஷ்ணன்.

அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் அத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 கேட்டாலே இனிக்கும், 11 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். தலைப்பு: காடுகளே நாட்டின் வளம். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். பனிரெண்டு மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு. புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்கா.

ஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவலொரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இணையவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பொன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்கள் பாட்டு. 4:00 ஒளிச்சித்திரம் அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. 5:00 பொன் மாலை பொழுது பூக்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் வி விஸ்வநாதன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். வன மகோத்சவ வாரத்தையொட்டிய சிறப்பு பண்ணைச் செய்தி இடம்பெறும். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர் விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் ஹிந்தி ஆங்கில வர்ணனையை இன்று இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் 10:30 முதல் 11:10 வரை திரையிசை நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஆப்பில் கேட்கலாம்.

காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியில் செய்திகளும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். சிதம்பர வட்டம் மதுராங்கநல்லூர் அருள்மிகு பெரிய நாயகி சமேத அருள்மிகு பெரியாண்டவர் ஸ்ரீ பாவாடைராயன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழாவில் இன்று காலை 11:15 விமானங்கள் அருள்மிகு பெரிய நாயகி அருள்மிகு பெரியாண்டவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். இரவு சாமி வீதி உலா நடைபெறும்.

காலை கும்ப ஆவாகனம், மகாசாந்தி ஹோமம், பூர்ணாகுதி, சாற்று மறை இடம்பெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
1: பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது நூறாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என ஒரு புத்தகத்தை மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார். நூறாண்டுகள் வாழும்போது உடல்நலன் மட்டும் இருந்தால் போதாது, உடல் நலனோடு மனநலனும் மிகவும் அவசியம். உடல் நலனுக்கு இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடி எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம். ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது, பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடி எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம். ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் மடத்தை சேர்ந்த ஸ்ரீ த்ரீ விக்ரமசுவாமி திருக்கோவில் மகா சம்பரோக்ஷண விழாவில் இன்று

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. பக்திவாசம் வீச வந்துவிட்டது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருப்பவர் மலேசியா வாசுதேவன்.

நேர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 18 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணை கிழங்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஏதோ அத்தி மரம் பக்கத்துல காத்தமுத்து உட்காந்துக்கிற போல தெரியுது. காத்தமுத்து இருக்குமோ? ரொம்ப காத்தமுத்தா,
1: யார் கூப்பிடுறது? ஓ கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா.
0: ஆ வாப்பா வாப்பா வாப்பா. அத்தி மரம் கீழே உட்காந்து என்ன பண்றனியா?
1: எப்பா அத்தி பால் எடுக்கலான்னு
0: வந்தோம்ப்பா.
1: மருத்துவத்துக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு.
0: ஓஹோ,
1: அதனால மரத்தை கீறி விட்டு இந்த பால் எடுத்துக்கிட்டு இருந்தா நீ வந்துட்ட.
0: ஓஹோ, ஒரு நல்ல வேலை செஞ்சுருப்பா நீ.
1: ஆமாம்ப்பா.
0: உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் கேட்கணும்னு வருது, ஆனா ஞாபகம் வர மாட்டேப்பா.
1: எப்பா கருத்தமுத்த, உனக்கு என்ன அந்த நினைவாற்றல் கம்மியா போச்சோ?
0: அதான் என்னன்னு தெரியல, ஞாபகம் வர மாட்டேப்பா.
1: எப்பா கருணை கிழங்கு இருக்குல்ல?
0: ஆமா.
1: அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்க.
0: எதுக்கா?
1: நினைவாற்றல அதிகரிக்குமாம்பா.
0: என்னப்பா நீ குழந்தை மாதிரி என்கிட்ட சொல்றியா?
1: உண்மையிலேயே கருணை கிழங்குக்கு நினைவாற்றலை அதிகரிக்க கூடிய தன்மை இருக்குதான்ப்பா.
0: உண்மை சொல்ற?
1: ஆமாம்ப்பா. எலும்புகளை உறுதிப்படுத்துதான், நினைவாற்றலை அதிகப்படுத்துதான். உடல் எடைய குறைக்கணும்னு விரும்புறவங்க கருணை கிழங்க சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்குமாப்பா.
0: ஓ, இவ்வளவு விஷயம் இருக்குதா?
1: ஆமாப்பா.
0: காதமுத்த, மரவள்ளி கிழங்கு, வள்ளி கிழங்கு, சேப்ப கிழங்கு, இந்த கிழங்கெல்லாம் பயிரிட்டுறேன் கொள்ளையில. இது வரைக்கும் நான் இந்த கருணை கிழங்கு பயிரிட்டதே இல்லப்பா.
1: கருத்தமுத்த, தாராளமா நம்ம பகுதிகளில் கருணை கிழங்க நல்ல ஈஸியான மெத்தட்லயே சாகுபடி செய்யலாம்ப்பா.
0: ஓ, நம்ம ஊர் மண்ணில் செய்யலாமா?
1: ஆமாப்பா. ஈரப்பதம் உள்ள மித வெப்ப நிலையா இருக்குதுன்னா நல்லா வளரும்ப்பா.
0: ஓஹோ,
1: தாராளமா பயிர் பண்ணலாம்ப்பா.
0: அப்போ காத்தமுத்த, இந்த கருணை கிழங்கு பயிரிடுதல் சம்பந்தமா விதையிலிருந்து பயிரிடுற முறையிலிருந்து களை எடுக்கிறதுலேருந்து நீர் நிர்வாக முறையிலிருந்து அறுவடை செய்யற வரைக்கும் தெளிவா எனக்கு சொல்லுப்பா.
1: கருத்தமுத்து, கரணக்கிழங்கு இதை வந்து கார தன்மை இருக்கிறதுனால சில பேர் சமைச்சு சாப்பிடும்போது நாக்கில் நமைச்சல் ஏற்படுத்தும்.
0: ஆமாம்ப்பா, எனக்கு அது மாதிரி சாப்பிடும்போது ஏற்பட்டுது.
1: ஆமாம்ப்பா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா தோலை உரிச்சிட்டு அப்புறம் தான் சமைச்சு சாப்பிடணும். இதை ஒரு ஞாபகமா வச்சுக்க.
0: அப்படியே சாப்பிட்டேன், அதனால
1: தோலை நம்ம நல்லா உரிச்சிடணும், அல்லது ஒரு கத்தியை வச்சுட்டு நல்லா தோலை சீவி எடுத்துடணும், அப்புறமா தான் சமைக்கணும்.
0: சரி சரி.
1: முதல்ல ஏற்ற ரகங்களை பார்ப்போமே.
0: சரி சரி.
1: பஞ்சமுகி, கோவூர், பல்லவி, ரேஷ்மி, இப்படியாப்பட்ட ரகங்கள்லாம் ஏற்ற ரகங்கள்ப்பா.
0: காதமுத்தா, என்னப்பா நீ சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் பேர் சொல்ற மாதிரி இருக்கா?
1: எப்பா இதெல்லாம் ரகத்தோட பேரா வச்சிருக்காங்க.
0: ஓ, ரகத்தினுடைய பேரா?
1: ஆமாப்பா. இன்னொரு தடவை சொல்றேன் கேளு. பஞ்சமுகி, அப்புறம் கோவூர்னு ஒரு ரகம், இத சத்முகி அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: ஓஹோ.
1: அப்புறம் பல்லவின்னு ஒரு ரகம், ரேஷ்மின்னு ஒரு ரகம். அதெல்லாம் ரகத்தோட பேருப்பா.
0: பேரு மாதிரி கிழங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நல்லா இருக்கும்ப்பா. ஜூன் ஜூலை மாசம் ஏத்த பருவம்.
0: அப்ப நம்ம பயிரிடலாம்.
1: இது போக பிப்ரவரி மார்ச் மாசம், அதுவும் சாகுபடிக்கு ஏற்ற மாதம் தான்.
0: சரி.
1: கரிசல் மண், செம்மண், இதெல்லாம் சாகுபடிக்கு ஏற்ற ஒரு மண் வகைகள்.
0: ஓஹோ.
1: ஈரப்பதம், அப்புறம் மீத வெப்ப நிலையில வளர தன்மை கொண்டதுப்பா இந்த கருணை கிழங்கு.
0: நிலத்தை எப்படி தயார் பண்றது, உரம் எப்படி போறது, அதை பத்தி சொல்லுப்பா.
1: இயற்கையான முறையில பயிரிடணும் அப்படின்னா ஆட்டு சாணம், காஞ்ச சருகு, மக்கிய இலை, அப்புறம் பசுமாட்டு சாணம்,
0: ஓஹோ,
1: இதெல்லாம் நம்ம நிலத்துல போட்டு நல்லா உழுது நம்ம பண்படுத்தி வச்சுக்கணும்ப்பா.
0: இது எல்லாமே என் வீட்டுல இருக்குதுப்பா.
1: அப்புறம் என்னப்பா, கடைசி உழவின்

0: போது மக்கிய தூள் உரம் ஒரு ஹெக்டருக்கு 25 டன்.
1: ஓஹோ,
0: அந்த அளவுல இடணும்பா.
1: 25 டன்னா?
0: ஆமாப்பா.
1: சரி சரி,
0: உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: ஆமாமா.
0: ஆனா எல்லா விவசாயிகளாலும் இந்த அளவுக்கு 25 டன்னு நம்ம மக்கிய தொழு உரம் போட முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், கிடைக்கிற தொழு உரத்தோட தழைச்சத்து ஒரு 20 கிலோ, மணிச்சத்து ஒரு 30 கிலோ, சாம்பல் சத்து ஒரு 60 கிலோ, இதெல்லாம் அடியுரமா போட்டு நல்லா அப்புறம் உழுது போட்டுப்பா.
1: சரி,
0: அப்புறம் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில பார்சால் அமைக்கணும்.
1: சரி,
0: ஒரு ஹெக்டருக்கு நம்ம பயிர் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 80 கிலோ விதைக்கிழங்கு தேவைப்படும்பா. இப்ப நம்ம கிழங்குல வந்து நல்லா அந்த முளை கட்டி வருதுல்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படிதான் விதை கிழங்க நம்ம தயார் பண்ணணும். நேரடியாகவே விதை கிழங்கையே நம்ம பயிரிடலாம், அல்லது முற்றிய பருவத்தில் எடுத்த கிழங்குகளை முளைக்க வச்சு அப்புறம் நடவும் செய்யலாம். நடவு செய்யறப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒரு 2x2 இந்த இடைவெளியில விதை கிழங்குகளை நம்ம நடவு செய்யணும். கொஞ்சம் நல்ல இடைவெளி இருக்கணும்பா.
1: 2x2?
0: ஆமாப்பா. வேற என்ன கேட்டப்பா?
1: நீர் நிர்வாகம், களை எடுக்கிறது, உரம் போடுறது, இதெல்லாம் பத்தி கேட்டப்பா.
0: கிழங்க நட்ட பிறகு நம்ம தண்ணி பாய்ச்சணும், அதுதான் உயிர் தண்ணி. அப்புறம் மண்ணுல ஈரத்தன்மைக்கு ஏற்ப நம்ம தண்ணி பாய்ச்சணும். நடவு செஞ்ச 10வது நாள்ல நல்லா முளைச்சி வெளியில வர ஆரம்பிச்சிடும். 45வது நாள் ஒரு 20 கிலோ தழைச்சத்து,
1: சரி,
0: ஒரு 30 கிலோ மணிச்சத்து, ஒரு 60 கிலோ சாம்பல் சத்து, இந்த உரங்களை நம்ம போடணும்பா.
1: சரி சரி சரி.
0: களையை பத்தி கேட்ட இல்லையா?
1: ஆமா.
0: களை அதிகமா இருக்காது, அப்படி களை வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கை களையா எடுத்துடணும்பா.
1: சரி சரி.
0: களை எடுக்கும் போது நம்ம மண் அணைச்சு விட்டோம்னா நல்ல பயிர் கிளம்பி ஆங்காரமா வரும்பா. இத ஞாபகத்துல வச்சுக்கணும்.
1: சரி. பூச்சி நோய் தாக்குதல இருக்குமாப்பா?
0: அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது, தாக்குதல் குறைவாக தான் இருக்கும். புழு தாக்குதல் தென்பட்டா குளோரி பைரிபாஸ் இந்த மருந்தை 1 லிட்டர் நீர்ல நம்ம தேவையான அளவு எடுத்து கலந்து செடிகளுடைய அந்த தண்டு பகுதியில படுற மாதிரி ஊத்தணும்பா.
1: அறுவடை எப்ப பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. அந்த முத்த
0: 8-9 மாசம் ஆயிடும்பா
1: அறுவடை பண்றதுக்கு.
0: ஆமாப்பா. இந்த செடியில அடியில கிழங்கு நல்லா முத்தி பருவம் அடையறதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்குது. இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து 8-9 மாசம் இந்த பயிர் இருக்கிறதுனால நாம என்ன செய்யலாம்னா, ஊடு பயிரா இந்த வெங்காயம், மிளகாய் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் சாகுபடி செய்யலாம்.
1: காதுமுத்த, கருண கிழங்கு சாப்பிட்டா நினைவாற்றல அதிகமா வரும்னு சொன்னா, இது இல்லாம வேற என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குப்பா?
0: வைட்டமின் சி சத்து இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, மேங்கனீஸ், அப்புறம் மினரல்ஸ், அப்புறம் ரிபோஃப்ளவின், பொட்டாசியம், இரும்பு, இது போன்ற சத்துக்கள்லாம் கர்ணக்கிழங்குல இருக்குப்பா. கர்ணக்கிழங்கை சாப்பிட்றதுனால இந்த கபம், வாதம், இந்த ரத்த மூலம், சாதாரண அந்த மூலம், இதெல்லாம் குணமாகுது. 1 மாசம் வரைக்கும் வேற உணவு எதையும் சாப்பிடாம கர்ணக்கிழங்கை மாத்திரம் வேக வச்சு அப்படியே உணவாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மூலம் பூரணமாக குணமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க.
1: நிறைய பயன்கள் இருக்கு அந்த கர்ணக்கிழங்குலாம்.
0: ஆமாப்பா. அதனால தாராளமா நீ சாகுபடி செய்ய.
1: சரி சரி சரி. கதமுதா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நான் சொல்ல வந்ததா?
0: என்னப்பா?
1: ஒண்ணு இல்ல, என் தம்பி பையன் மார்க் கம்மியா வாங்குறான்ப்பா, படிக்கும் போது கொஞ்சம் நினைவாற்றல் கம்மியா இருக்குதுன்னு சொன்னான். என்ன ஐடியா கேட்டான்,
0: நினைவுக்கு வருது. சரி கர்த்தமுத்தா,
1: சரி கர்த்தமுத்தா, நல்ல செய்தி இன்னைக்கு சொன்ன.
0: சரிப்பா சரிப்பா, இந்த அத்தி பால் எடுத்தேன்னு அதை முதல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும், நான் கிளம்புறேன்.
1: நானும் அடுத்த வாரம் அந்த கருணக்கிழங்க பயிரிடுற வேலையில ஆரம்பிச்சிடுறேன்பா.
0: சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா?
1: அத்தி பால் எடுத்துன்னு பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா.
0: சரிப்பா, போயிட்டு வரேன்பா.
1: சரிப்பா சரிப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணை கிழங்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என்.ஆர். இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என்.ஆர். இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ். மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகல்

0: ஆஸ்திரேலியாவையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55 12 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனி வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: இந்தியாவில் இயற்கையான தேன் மற்றும் தேன்மொழி உற்பத்திற்கு வணிக ரீதியாக முக்கியமான 5 தேனீக்கள் உள்ளன. 1 இந்திய தேனி, ஆப்பிஸ் செரானா இண்டிகா, பழக்கப்படுத்தக்கூடிய தேனீப்பட்டிகளில் வளர்க்கப்படும் முதன்மான இனம். 2 மலை தேனி, ஆப்பிஸ் டார்சேட்டா, ராட்சத அளவிலான காட்டு தேனீக்கள், பாறைகளில் பெரிய கூடுகளை கட்டும். 3 கொம்பு தேனி, ஆப்பிஸ் ஃப்ளோரியா, மிகவும் சிறிய வகை தேனி. 4 இத்தாலிய தேனி, ஆப்பிஸ் மெல்லிஃபெரா, வட இந்தியாவில் வணிக ரீதியாக அதிகம் வளர்க்கப்படும் வெளிநாட்டு இனம். 5 எபிஸ் கரிஞ்சோடியன், 2022 மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறிப்பாக கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய கருப்பு தேனி. தேனி வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் நாம் ஏன் தேனீக்களை வளர்க்க வேண்டும். தேன் மற்றும் மெழுகு உற்பத்தியை தாண்டி தேனீக்கள் விவசாயத்தின் முதுகெலும்பாக உள்ளன. நாட்டின் உணவு உற்பத்தியில் 70% அதிகமான காய்கறி, பழம் மற்றும் விதைப்பயிர்களின் மகரந்த சேர்க்கை தேனீக்களையே சார்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் ஊட்டி மற்றும் தேனி அருங்காட்சியகம் போன்ற இடங்கள் தேனீக்களின் முக்கியத்துவத்தை காட்சிப்படுத்துகின்றன. அயல் மகரந்த சேர்க்கை மற்றும் மகசூலை அதிகரிப்பதற்கும் நிலையான பொருளாதார ஆதாயம் பெறுவதற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் உதவுகிறது. தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. அசாத்தியமான கண்ணமைப்பு. தேனீக்களுக்கு 2 பெரிய கண்கள் மட்டுமல்லாமல் தலையின் நடுப்பகுதியில் 3 சிறிய கண்கள் என மொத்தம் 5 கண்கள் உள்ளன. விசித்திரமான நடனமொழி. சிறந்த மலர்கள் இருக்கும் இடத்தை மற்ற தேனீக்களுக்கு காட்ட அவை வாக் எனப்படும் ஒரு வகை நடனத்தை ஆடுகின்றன. மனிதர்களில் உணவில் 1/3 தேனீக்களின் மகரந்த சேர்க்கையால் தான் கிடைக்கின்றது. தேனீக்கள் மணிக்கு 25 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியவை. தேனீக்களுக்கு 2 இறப்பைகள் உள்ளன. 1 சாப்பிடுவதற்கு, மற்றொன்று மலரிலிருந்து தேனை சேகரித்து எடுத்து வருவதற்கு. ஒரு கூட்டத்தில் 1000 பெண் தேனீக்கள் இருந்தாலும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பொறுப்பு ராணி தேனீக்கு மட்டுமே உண்டு. இது ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடும். தேனில் உள்ள இயற்கையான அமிலங்கள் மற்றும் குறைந்த ஈரப்பதம் காரணமாக பல ஆண்டுகள் ஆனாலும் தேன் கெட்டுப்போகாது. எகிப்து மன்னரின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட தேன் இன்றும் உண்ணக்கூடிய நிலையில் உள்ளதென்று ஆராயப்பட்டுள்ளது. ஒரு தேனி தனது சிறகுகளை வினாடிக்கு 200 முறைக்கு மேல் அடிக்கும். அதனால்தான் அவை பறக்கும்போது ஜூன் என்ற ரீங்கார சத்தம் கேட்கிறது. தேனீக்களுக்கு மனிதர்களை விடவும் மற்றும் நாய்களை விடவும் பல மடங்கு அதிக வாசனை அறியும் திறன் உண்டு. இனப்பெருக்கத்திற்கு மட்டும் ஆண் தேனீக்கள் கொடுக்கு கிடையாது, தேன் சேகரிக்கும் தெரியாது. ராணி தேனியுடன் இணையும் பணியை மட்டும் செய்துவிட்டு பின்னர் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இறந்துவிடும். ராணி தேனியை உருவாக்கும் ரகசியம். பிறக்கும் எல்லா பெண் தேனீக்களுக்கும் ராணி தேனியாக மாறக்கூடிய மரபணுவை கொண்டுள்ளன. ஆனால் ராயல் ஜெல்லி என்ற பிரத்யோக உணவை தொடர்ச்சியாக உட்கொள்ளும் ஒரு தேனி மட்டுமே ராணி தேனியாக உருவெடுக்கிறது. தேனீக்கள் மீயொலிகளை அல்ட்ரா சவுண்ட் அறியும் திறன் கொண்டவை. தேனீக்கள் காலநிலை மாற்றத்தை அறிந்து கொள்ளும் தன்மை கொண்டவை. சுறுசுறுப்புக்கும் கூட்டுழைப்புக்கும் உதாரணமாக விளங்கும் தேனீக்கள் பூமிக்கு மிக அவசியமான உயிரினங்கள். அவை மனிதர்களுக்கு செய்யும் நன்மைகளும் அவற்றின் தனித்துவமான உடலமைப்பும் வியக்கத்தக்கவை. பல்லுயிர் பரிணாமத்தில் தேனீக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானவை. நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நன்மை செய்யும் தேனீக்களை பேணி பாதுகாப்பதும் சுற்றுச்சூழலுக்கு செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனி வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தியாவிற்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளும் ஜப்பானிய பிரதமர் திருமதி சானி டக்காய்ச்சியுடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி, கூட்டாண்மை மற்றும் செழிப்பை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் என்றும் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். துவாரகா விரைவு சாலையை டெல்லியில் உள்ள நெல்சன் மண்டேலா மார்க்குடன் இணைக்கும் 6 வழிச்சாலை சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 8.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இத்திட்டம் 6,969 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் விபிஜி ராம்ஜியின் தொடக்க விழா இன்று வில்லியனூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளனர். புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் அபிஷேகபாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை கரிக்கலாம்பாக்கம், பெங்களூரு, தனத்துமேடு, அபிஷேகபாக்கத்தின் ஒரு பகுதி மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று அட்லாண்டாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி காங்கோவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெக்சிகோவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் மெக்சிகோ அணி ஈக்வேடாரை வீழ்த்தி 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: 1989 பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் தமிழ்நாட்டில் வந்து அது கொண்டு வராங்கல்ல, அந்த சட்டத்தில் உள்ள சிறப்புகள்,
4: அந்த சட்டம் தான் முத முதல் வந்து பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் பாகம் உண்டு அப்படிங்கிறத ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் அது சிறப்பு சட்டம்.
3: இது வந்து இந்து பெண்களுக்கு மட்டுமா
4: இல்லை பெண்களுக்கு மட்டும்?
3: சார் இன்னொன்று சார், இப்போ ஒரு பெண்ணு பேரில் ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்க, அந்த பெண் வந்து இறந்து போயிடுறாங்க, அப்போ வந்து கணவனும் இருக்காரு, மகன் மகளும் இருக்காங்க, இதை எப்படி சார் பிரிச்சுக்கிறது?
4: இதுவும் வந்து இந்துவாக இருந்தால் இந்து வாரசுரிமை சட்டப்படி தான் அதை வந்து கணக்கில் கொண்டு பிரிக்கப்படணும். எப்படி ஒரு ஆணுக்கு வந்து அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகன் மகள் மற்றும் மனைவி பிரித்து கொள்கிறாங்களோ அதேமாரி வந்து ஒரு மனைவி இறக்கும் பொழுதும் அவருடைய மகன் மகள் மற்றும் கணவர்கள் பிரித்து கொள்வாங்க.
3: இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து சொத்தை பிரிக்கிறாங்கன்னு வச்சிங்க, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த பாக பிரிவினைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அந்த 1 ஏக்கரை என்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை அதுதான் விலை அதிகம், அதை தான் நாளாக பிரிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த 5 ஏக்கரை வந்து பிரிச்சுக்கிறதுக்கே எப்படி சார் செட்டில்மெண்ட்டு? இப்போ அரசாங்கம் இதில் எல்லாம் என்ன நடவடிக்கை, எப்படி இதை முடிவு பண்ணுறது?
4: சமாதானமாக பிரித்து கொள்ள போகும்போது யாரும் எந்த இதை எதுவும் சொல்ல மாட்டாங்க. கிராமப்புறங்கள் என்ன நடைமுறை இருக்குன்னா சின்னவருக்கு வந்து முன்னாடி விட்டுட்டு பெரியவருக்கு வந்து பின்னாடி பிரித்து கொடுக்குற ஒரு நடைமுறை இருக்குது. என்னென்னா பெரியவருடைய பாகத்தை வந்து சின்னவர் மிரிச்சின்னு போகக்கூடாது அப்படி, இது சொல் வழக்கு மட்டும்தான். இது சட்ட ரீதியாக எந்தவித முகாந்திரமும் கிடையாது. சட்டத்தை பொறுத்த முடியும் சரிசமமாக எல்லாருக்கும் வந்து சம அளவு மதிப்புடைய சொத்தாக பிரித்து கொடுக்குற மாதிரி தான் வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 ஏக்கர் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு 1 ஏக்கர் 5 பேருக்கு பிரித்து கொடுக்கணும், 5 ஏக்கர் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த 5 ஏக்கருக்கும் பொதுவாக ஒரு பாதை அமைச்சு பிரித்து கொடுக்குற மாதிரி தான் வந்து நீதிமன்றங்கள் வழி செய்யும்.
3: இப்போ நான் சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்தில் 1 ஏக்கர் மாட்டிக்கிச்சு,

0: அது வந்து வீடு கட்டுறதுக்கும் வசதி, அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ ஆகிடுது இல்லை. அப்போ வந்து இந்த ஒரு ஏக்கரை முதல்ல நம்ம நாலு பேரும் பிரிச்சுக்குவோம், பாக்கி பின்னாடி இருக்கிற நாலு ஏக்கரை அது வேணால் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இப்படிலாம் ஒரு வாதம் வருது சார்.
1: பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யும்போது மற்ற வழக்குகள் மாதிரி கிடையாது, அதில் வந்து முதல்நிலை தீர்ப்பானை இறுதிநிலை தீர்ப்பானைன்னு ரெண்டு இருக்கும். முதல்நிலை தீர்ப்பானும் போது இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒன்று கீழ் அஞ்சு பாகம் சம பாகம் அப்படிங்கிறதுக்கு முதல்நிலை தீர்ப்பு தீர்ப்பானை வைப்பாங்க. அதை தொடர்ந்து இறுதிநிலை தீர்ப்பானை மனு செய்யணும். மனு செய்யும்போது ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்வாங்க. அந்த வழக்கறிஞர் ஆணையர் நில அளவியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் பஞ்சாயத்து தர முன்னிலையில் அந்த இடத்த அளவீடு செய்து இதை எப்படி ஐந்தாக பிரித்தா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் நேராமல் மதிப்பு குறையாமல் அவங்களுக்கு பிரித்து தர முடியும் அப்படிங்கிறத கணக்கீடு செய்து முதல்ல பஞ்சாயத்து பேசி யார் யாருக்கு எதை கொடுத்தா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு செய்து அவர் தான் வந்து படத்தோட விலக்கி கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்கு பேரில் தான் நீதிமன்றங்கள் முடிவு இறுதிநிலை தீர்ப்பானை பிறப்பிப்பாங்க.
0: ஏன்னா ஒரு முடிவுக்கு எப்படியாவது வந்தாகணும், அதுக்கு அவர் ஒரு நடுவராக இருந்து அவர் ஒரு முடிவு காண்றாரு.
1: ஆமாம்.
0: இப்போ பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கும் போது வயிற்றில் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையும் ஒரு வாரிசு தான், அதுக்கும் சொத்து உண்டு அப்படின்லாம் பேசுகிறாங்க சார். எந்த அளவுக்கு உண்மை சார் இதெல்லாம்?
1: பூர்வீக சொத்தை பொறுத்த முடிக்க குழந்தை பிறந்த

0: தான் வந்து படத்தோட விலக்கி கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்கு பேரில் தான் நீதிமன்றங்கள் முடிவு இறுதிநிலை தீர்ப்பானை பிறப்பிப்பாங்க.
1: ஏன்னா ஒரு முடிவுக்கு எப்படியாவது வந்தாகணும், அதுக்கு அவர் ஒரு நடுவராக இருந்து அவர் ஒரு முடிவு காண்றாரு.
0: ஆமாங்க.
1: இப்போ பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கும் போது வயிற்றில் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையும் ஒரு வாரிசு தான், அதுக்கும் சொத்து உண்டு அப்படின்லாம் பேசுகிறாங்க சார், எந்த அளவுக்கு உண்மை சார் இதெல்லாம்?
0: பூர்வீக சொத்தை பொறுத்த முடிக்க குழந்தை பிறந்த பின்னாடி தான் மனிதராக கணக்கிட கொள்வாங்க. வயிற்றில் உள்ள குழந்தைய வந்து ஒரு தரப்பினராக கணக்கில் கொல்லப்பட மாட்டார்.
1: சார், குழந்தையாச்சு, குழந்தைக்கு எதுக்கு சொத்து? நம்ம பெரியவங்க, நம்ம மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்கோம், நமக்குள்ளே பிரிச்சுக்கோம் அப்படின்லாம் விட முடியுமா? இல்லை அந்த குழந்தை பெருசாகி எனக்கு சொத்து கொடுக்காம விட்டீங்க, என் தாத்தா சொத்தில் எனக்கு பங்கு இருக்குதுன்னு கேட்க முடியுமா?
0: ஒரு பாக பிரிவினைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு பாகம் உண்டு. நம்ம இந்து வாரிசுரிமையை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து உரிமையே கிடைக்கிறது. அதனால் குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக பாகம் உண்டு.
1: இப்போ தானப்பத்திரம்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அதுக்கு வந்து இப்போ நம்ம அரசாங்கத்தில் வந்து இப்போ ஒரு சொத்து வாங்குறப்பையும் விற்கிற போது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறையா ஃபீஸ்லாம் கட்டுறோம், அது வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து தானமாக கொடுத்தா அதுக்கு ரொம்ப கம்மியாக, அது நமக்கு சொந்தமோ இல்லை வந்து மகளோ மகனோ தானமாக கொடுக்கலாங்கிறாங்க. தான பத்திரம்னா என்ன, அதில் என்ன நடைமுறை?
0: பிரதிபலன் எதிர்பார்க்காம, அதாவது சேல் கன்சிடரேஷன், ஒரு பிரதிபகாரம் இல்லாமல் யாருக்காச்சும் சொத்து கொடுக்குறாங்கன்னா அது தான பத்திரம்.
1: ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கறது
0: யார் ஒன்றா யாருக்குன்னா கொடுத்துடலாம். ஆனால் ரத்த சம்பந்தது உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கும்பொழுது இது வந்து அவங்களுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி குறையும்.
1: அதிகபட்சமே 10,000 ரூபா தான்ங்கிறாங்க.
0: இல்லை, அது வந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. சேல் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். முதல்ல 10,000 இப்போ 25,000 வரைக்கும் வந்திருக்காங்க. இதில் அட்வான்டேஜ் என்னங்கன்னா, ஒன்ஸ் செட்டில்மெண்ட் டீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது.
1: ஓ, தான பத்திரத்தை மாற்ற முடியாது?
0: மாற்ற முடியாது.
1: ரெண்டு உயில வந்து முதல்ல எழுதிட்டு கடைசியாக உயில் தான் செல்லணும்லாம் சொல்கிறீங்க, அது மாதிரி இதில் கிடையாது.
0: தான பத்திரத்தை படி அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஆனால் இருவரும் ஒத்து அந்த தான பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லி மனு செஞ்சு பண்ணிக்கலாம்.
1: சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளை நம்மளை காப்பாற்றுவோம் கடைசி வரையும் கஞ்சி ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சி சொத்தை எழுதி வச்சிடறாங்க, பிள்ளைக்கு தானம் பண்ணிடுறாங்க. திடீர்னு பையன் வந்து சொத்துலாம் வந்த பிறகு ஒய்ஃபு பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா விட்டு விட்டு வெளில போங்க, இது என் அண்மை என் சொத்து அப்படின்ட்டானா, அவங்க எங்கே தான் போகிறது?
0: இப்போ அதுக்காக தான் புதுசாக வந்து முதியோர் பராமரிப்பு சட்டம்னு வந்திருக்கு. அந்த சட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொன்னக்கூடிய பிரச்சனை இருந்து அப்பாவோ தகப்பனாரோ இல்லை தாயாரோ ஒரு சொத்தை வந்து செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து மகனோ மகளோ தானம் கொடுத்த பெற்றோரை பராமரிக்கலன்னா கலெக்டர் முன்னாடி மனு கொடுத்தாலே போதும், அவங்களே அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்து இப்போ நடைமுறையில் இருக்கு.
1: அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம்
0: கொடுத்துருக்காங்க.
1: தேவைப்பட்டால் அவர் வந்து விசாரணை பண்ணி அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரியற பட்சத்தில் வந்து அந்த தான பத்திரத்தையே வந்து அவர் ரத்து செய்ய முடியும். இன்னொன்று சார், உயில் எழுதுறப்ப எங்க அப்பா வந்து ஏற்கனவே எழுதின உயில் தான் செல்லும், இதை வந்து கடைசியில் வந்து அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருந்தார், எப்படி வந்து அந்த உயில் செல்லும் இப்படிங்கிற வாதம்லாம் இருக்குது சார், இதை வந்து அவர் எதாவது நிரூபிக்கணுமா? இல்லை மனநிலை சரியில்லாதவங்க எழுதுனா அந்த உயில் செல்லாதா?
0: மனநிலை சரியில்லாதவங்க எழுதுனா அந்த உயில் செல்லாது தான், ஆனால் கடைசியாக எழுதப்பட்ட உயில் தான் செல்லும். இது சட்ட ரீதியாக தான் இதை வந்து அணுக முடியும். ரெண்டு சாட்சிகள் முன்னிலை தான் இதை வந்து நிரூபிக்கணும். அதனால் சட்டத்தின் மூலம் தான் அதை நிரூபிக்க முடியும்.
1: இப்போ 1989 இயற்றப்பட்ட ஒரு சட்டம், சொத்துரிமை சட்டம் தமிழ்நாடு லெவலில், 2005 ஒரு சொத்துரிமை சட்டங்கிறாங்க, அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு?
0: முத முதல்ல 1989 தமிழக அரசு வந்து பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த திருத்தம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் தனிப்பட்ட முறையில் திருத்தத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்க
1: மத்திய அரசு மொத்தமாக
0: எல்லா ஸ்டேட்டுக்குமே இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதாக 2005 மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதன்படி பெண்கள் அனைவருக்குமே பூர்வீக சொத்தில் பாகம் உண்டு அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் மேலும் சில விஷயங்களை சொல்கிறாங்க, என்னென்னா முன்பே பாக பிரிவினை போட்டு அந்த வழக்குகள் ஏதாவது கீழ் நீதிமன்றத்திலையோ இல்லை உயர் நீதிமன்றத்தோ உச்ச நீதிமன்றத்திலையோ நிலுவையில் இருந்தால் கூட அந்த வழக்குகளில் கூட இந்த பெண்கள் ஆஜராகி அவங்க பங்கை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான திருத்தங்கள்லாம் வந்துடும்.
1: அதாவது பெண்களுக்கு முழுமையாக எல்லாமும் கிடைக்கிறதுக்கான ஒரு சட்டமாக 2005 வந்த சட்டத்தை நம்ம,
0: அதில் நிறைய வந்து கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் மூலயமா அதை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க.
1: உயில் மூலயமா தான் ஒரு சொத்து வந்தது, அந்த சொத்தை விற்கிற உரிமை உண்டா? இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சில விஷயங்களில் வந்து அது அனுபவ உரிமை தான் அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமாக நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: உயில் கண்டிப்பாக வந்து ஒரு செட்டில்மெண்ட்டு மாதிரி ஒரு ஆவணம் தான். சென்னை மெட்ரோ சிட்டிஸ் அதில் மட்டும்தான் வந்து உயிலை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ப்ரொபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நிரூபித்து அதுக்கு பின்னாடி வந்து உரிமை கொண்டாடணும். ஆனால் மற்ற மாவட்டங்களில் உயில் வந்து ஒரு சேல் பண்ணால் எப்படி உரிமை உண்டோ அதேமாரி உயில் எழுதியவர் இறந்த பின்னாடி அமலுக்கு வந்து அது ஒரு பூர்ணமான ஒரு ஆவணமாக கணக்கில் கொண்டு செய்யலாம்.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போயிடுறோம்.

0: சொத்து இங்கே ஒரு 20 ஏக்கர் இருக்குது, விற்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஆளை பிடிச்சி பவர் கொடுக்குறாங்க. அவர் பவர் ஏஜெண்டாக இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிளாட்டை போட்டு வித்துறாரு. நாளைக்கு வந்து அந்த விற்க சொன்னவர் வர்றாரு, இவர் ஏதோ என்ன பண்ணாரோ இது பண்ணுறது இல்லை, இது ஒரு கோர்ட்டுக்கு போகுது, கேஸ் வருது. இப்போ இந்த பவர் வாங்கிட்டு விற்க வாங்குறோம்ல அந்த சொத்தை, அதிலெல்லாம் நம்ம என்னென்னலாம் கவனித்து நுணுக்கமாக என்னென்னலாம் பார்க்கணும், பவர் கொடுத்துருக்கிறத பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்.
1: வெளிநாட்டில் உள்ளவங்க பவர் கொடுக்கும்பொழுது வெளிநாட்டில் எழுதப்பட்ட அந்த அதிகார பத்திரம் இந்தியாவில் கொண்டு வந்து அந்த ஜூரிசிக்ஷனில் உள்ள அதிகார வரம்பிற்குட்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்தில் இங்கேயும் பதிவு செய்யப்படணும்.
0: பதிவு செஞ்சுருக்காங்கன்னு நம்ம ஒரு தடவை பார்க்கலாம்.
1: இங்கேயும் பதிவு செஞ்சு அதன் பின்னாடி வந்து நம்ம சேல்லாம் மேற்கொள்ளலாம்.
0: இப்போ இன்னொன்று சார், இப்போ நம்ம சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னாவே வில்லங்கம் போய் பார்த்துருங்க அப்படின்னாங்க. அது என்ன வில்லங்கன்னாவே ஒரு வார்த்தையே ஒரு மாதிரி இருக்குது, அதை போய் பாருங்கன்னு வேற சொல்கிறாங்க.
1: வில்லங்கம் அப்படின்னும்போது நம்மளுடைய பதிவு சட்டம் வந்துச்சுங்களா 1908, அதுக்கப்புறமே வந்து ஒவ்வொரு ஆவணங்களும் 100 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிவர்த்தனையும் பதிவு செய்யப்படுறாங்க. அதன்படி ஒரு சொத்து யார்கிட்ட வந்து விற்கப்பட்டிருக்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சர்வேயின் அடிப்படையில் பதிவுத்துறையில் வந்து பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ரிப்போர்ட் இன்டெக்ஸ். அதுதான் வந்து வில்லங்க சான்று. அதில் வந்து இந்த சர்வே நம்பரை பொறுத்து எத்தனை பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கு, அது வந்து வேற யாருக்காவது விற்றுருக்காங்களா இல்லை அடமானங்கள் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிற சங்கதிகளை நம்ம வந்து விலங்க சான்றிதழ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
0: அது ஏதோ 30 வருஷத்துக்கு பார்க்கணுங்கலாம் சொல்கிறாங்க சார்.
1: குடும்பம் வரைக்கும் இந்து வாரிசுரிமை சட்டத்தை அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆவணங்கள் 30 வருஷமாக ஒருத்தர் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆவணம் வந்து அந்த 30 வருஷம் கடந்த ஆவணம் வந்து சந்தேகத்துக்கு இடமிட்டு நம்ம நம்பலாம் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கிறதுனால 30 வருஷங்கிறத பார்க்குறாங்க. சில நேரங்களில் வந்து அதுக்கு பின்னிட்டும் பார்க்கறது உண்டு.
0: இப்போ நம்ம சொத்து வாங்குறப்ப என்னென்னலாம் கவனிக்கணும், அதே மாதிரி நம்ம சொத்தை விற்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் கவனிக்கணும்.
1: சொத்தை வாங்கும்பொழுது அந்த சொத்து குறித்த விலங்கு சான்றிதழ் எடுக்கணும். விலங்கு சான்றிதழ் எடுத்துகிட்டு அந்த சொத்துக்கான விலங்கு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் ஒன்று ஒன்றையும் பரிசீலனை செய்து இந்த சொத்து விற்பவருக்கு முழு உரிமை உள்ளதா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கின்னு அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து வாங்கணும். ரெண்டாவது, அந்த சொத்தினுடைய உரிமை அவர்கிட்ட இருக்குது, அனுபவம் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பட்டா மூலமாக தான் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். நாம் பதிவுத்துறை அலுவலகத்திலேருந்து வாங்குறது எல்லாமே உரிமையை பொறுத்து. வருவாய்த்துறையிலிருந்து மட்டும்தான் இதனுடைய அனுபவம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் வந்து பட்டா சிட்டா அதுக்கு கட்டிருக்கிற வரி ரசீதுகள் இதன் மூலமாக நம்ம முடிவு செய்கிறோம்.
0: இப்போ நம்ம முழுமையாக பார்த்தோம்னா அதிகமாக வந்து இந்து சொத்துரிமை சட்டத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க வந்து முதல்ல வந்து கிறிஸ்டியன்ஸுக்காக சொத்துரிமையில் வந்து சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு இவங்களுக்கெல்லாம் சொத்துரிமை சட்டத்தில் எப்படி என்னென்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம நேயர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: முஸ்லீம் பிரதமருடைய ஷரியத் ஆக்ட்டு அந்த மாதிரி ஆக்ட் இருக்குது, அது ஒரு கணக்கு ரீதியாக தான் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். பெண்களுக்கு வந்து ஒரு பாகம், ஆண் வாரிசுகளுக்கு 2 பாகம், சகோதரிக்கு குறிப்பிட்ட பாகம், அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு கணக்கு போட்டு தான் அதை சொல்ல முடியும். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்துச்சு இல்லைங்களா, நம்ம
0: கிறிஸ்டியன்ஸ்
1: ஆக்டாக அது கொண்டு வந்தது 1925 வந்து ஆங்கில அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் தான் கிறிஸ்டியன்ஸ்க்கான பாகப்பிரிவினை இன்று வரைக்கும் நடந்திருக்கு. அது அவங்க அந்த ஆக்டை அவங்க தான் பின்பற்றிட்டு வராங்க.
0: இப்போ இவ்வளோ நேரம் சொத்துரிமை சட்டங்கள் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலை குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ

0: வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டனோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலம்.

0: இன்பமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இயர் வேக்ஸ், அதாவது காதுல அழுக்கு சேர்தல், அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இது நியர்லி நம்ம முக்காவாசி பேருக்கு இந்த தொந்தரவு வந்து இருக்கும். காதுல அழுக்கு சேர்றது அது நார்மலா இல்ல அது அப்நார்மலா அப்படிங்கறத பார்ப்போம். யூஸ்வலா இந்த இயர் வேக்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காது மடல் தாண்டி உள்ள காது துவாரம், அதாவது ஜவ்வுக்கு முன்னாடி உள்ள பகுதி, மடலுக்கும் ஜவ்வுக்கும் இடையில உள்ள பகுதி தான் இந்த இயர் கெனல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெட் ஸ்கெல்ஸ், அந்த இறந்து போற தோலினுடைய செல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா வர்ற தூசு, இவையெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா காதுல அழுக்கு உருவாகுது. இது நார்மலா எல்லாருக்குமே நடக்கும். பட் சில பேருக்கு மட்டும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதிகமா உற்பத்தி ஆகும். சப்போஸ் அவங்க ரொம்ப தூசியான என்வரன்மெண்ட்ல இருக்காங்க, டஸ்டியான என்வரன்மெண்ட்ல இருக்காங்க, அப்படி ஒரு பட்சத்துல சில பேருக்கு இந்த காதோட தோல் உருவாகுதல் வந்து டைம் அதிகமாகலாம். அதாவது இந்த டெட் ஸ்கில்ஸோட ஜெனரேஷன் வந்து நிறைய ஆகலாம். அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன ஆகும்னா, இந்த வேக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை வந்து நார்மலாவே இறைவன் எப்படி அமைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, உள்ளிருந்து தானாவே அந்த அழுக்குகள் வெளியில வந்துரும். அதாவது ஜவ்வுலேருந்து வெளிக்காத நோக்கி அந்த சீலியரி மூவ்மெண்ட்ஸ் மூலமா வந்து அந்த அழுக்கு தானாவே ஜென்ரேட் ஆகி வெளியில வந்துரும். இதுதான் நார்மல் மெக்கானிசம். நம்ம அதை கிளீன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், இயர்பட்ஸ் எல்லாம் போட்டு அந்த வெளியில வரக்கூடிய அழுக்குகளை நம்ம உள்ள பிடிச்சி தள்ளிடுவோம். உள்ள பிடிச்சி தள்ளுறப்ப டெய்லி நீங்க இயர்பட்ஸ் போட்டு போட்டு அதை உள்ள பிடிச்சி தள்ளுறீங்கிறப்ப என்ன ஆகும்னா, அது போயிட்டு இம்பாக்ட் ஆயிடும். இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வெளியில வராது. சோ அப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஜவ்வு கிட்ட அந்த அழுக்கு போய் ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த காது கேட்கும் தன்மை குறையலாம். இயர் பிளாக்கிங் சென்சேஷன், அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காது கேட்கறது கம்மியா இருக்கிறது. சில சமயம் என்ன ஆகும்னா, ரொம்ப அழுத்தி நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த பிரஷர் பெயின், காது வலிக்கலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா வாயை திறக்கும் போது காதை வலிக்கிற மாதிரி இருக்கலாம். சில சமயம் லூஸ் வேக்ஸா ஏதாவது கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற சமயத்துல காதுல சவுண்ட் கேட்கறது, டினிட்டஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம இந்த காதை கிளீன் பண்றதுக்காக ரெக்கரண்டா மறுபடியும் பட்ஸ் போடுறது, பின் போடுறது அப்படிங்கிறப்ப காதுல இன்ஃபெக்ஷன், ஆர்டைட்டிஸ் எக்ஸ்ட்ரானாவும் கூட சேர்ந்து வரலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த காது அழுக்கே ரொம்ப நிறைய ஆகி அந்த பக்கத்துல உள்ள தோல் எறும்பெல்லாம் கொஞ்சம் பிரஷர்னால டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம கெரட்டோசிஸ் ஆப்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். சோ ஃபர்ஸ்ட் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பட்ஸ் போடக்கூடாது. நீங்க பட்ஸ் போடாம இருந்தீங்கன்னா தானாவே இந்த இயர் வேக்ஸ் எல்லாம் வெளியில வந்துரும். சப்போஸ் வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகி அவங்க உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்க தேவைப்பட்டா காது இயர் டிராப்ஸ், இயர் சால்வன்ஸ், வேக்ஸ் சால்வன்ஸ் அதை கொடுப்பாங்க. அதை ரெகுலரா நீங்க ஒரு 5-7 days போட்டீங்கன்னா அந்த ஹார்ட் வேக்ஸ் என்ன ஆகும்னா, கொஞ்சம் டிசால்வ் ஆகி லூஸ் ஆயிடும். அவங்கள திருப்பி போய் நீங்க பாக்குறப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா, இதுல நிறைய வழிகள் இருக்கு இயர் வேக்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயர் ப்ரோப் வச்சு அதை நேச்சுரலாவே சும்மா லைட்டா அப்படியே வெளியில எடுத்துடலாம். இயர் ப்ரோப்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வெளியில எடுத்துடலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா சிரஞ்சிங், அதாவது ஒரு 50 ml சிரஞ்சில நார்மல் சலைன் லோட் பண்ணி அதை வந்து காதுல தகுந்த பிரஷர்ல பீச்சி அடிக்கும் போது அந்த வேக்ஸ் வந்து தானாவே வெளியில வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சக்ஷன், இந்த உறிஞ்சும் கருவி ஒன்னு இருக்கு, அந்த சக்ஷன் மூலமா என்ன பண்ணலாம்னா இந்த வேக்ஸ் நம்ம எடுத்துடலாம். சோ இதுதான் நார்மல் வழி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபிடி பேசிஸ்ல பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெருசா அட்மிஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இதை வந்து ஓபிடியாவே வந்து அவங்களோட மேற்பார்வையில அழகாவே இதை பண்ணி இந்த வேக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்லி சிம்டம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. இதுல நான் சொன்ன கெரட்டோசிஸ் ஆப்டரன்ஸ், அதாவது ரொம்ப டீப்லி இம்பாக்டட், ரொம்ப வருஷமா இருக்கிற வேக்ஸ், அதனால அந்த தோல் இந்த போன் எல்லாம் கொஞ்சம் இன்ஜர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் பேஷண்ட் வந்து நீங்க உள் நோயாளி, ஏன்னா அதுல வந்து வலி ரொம்ப சிவியரா இருக்கும், அப்ப மட்டும் நீங்க உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிறிதளவுல மயக்க மருந்து செலுத்தி அந்த இயர் வேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துருவோம். சோ இந்த இயர் வேக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிக சாதாரண பிரச்சனை தான். இதை வந்து நம்ம தகுந்த நேரத்துல மருத்துவரை அணுகி நம்ம முறையான மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னா அதை வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம். நம்மளே வீட்டுல வந்து இந்த வேக்ஸ ட்ரை பண்ணலாம், எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இந்த வேக்ஸுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஜவ் இருக்கும். இந்த ஜவ் தான் நம்ம சவுண்டு கண்டக்ட் பண்றது கேட்கறதுல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதை வந்து நம்ம இன்ஜோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அதை நம்ம காயப்படுத்திட்டோம் ரணப்படுத்திட்டோம் அப்படின்னா காது கேட்கும் தன்மை பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. சில சமயம் அந்த வெளி காது பகுதியில உள்ள தோல் எல்லாம் வந்து நம்ம காயப்படுத்திட்டோம் அப்படின்னா ரத்த போக்கு, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இதை வந்து நீங்க எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, பட்ஸ் போடாதீங்க, மருத்துவரை அணுகி அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31, 15 நொடிகள். என்னதான் ஒரு பக்கம் பரபரப்பா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூடவே நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பாக கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு அந்த வேலைகளை செய்யும் பொழுது அந்த அலுப்பே தெரியாதுப்பா. இன்னும் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கலர்ஃபுல்லாக்க வந்தாச்சு. வணக்கம் மக்களே, சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. என்ன ரெடியா? அதுக்கு முன்னாடி
2: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா,
3: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: இன்னைக்கான ஃபேஸ்புக் குவஸ்டின் என்னப்பா அப்படின்றது இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் யார்? இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் யார்? இதுக்கான சரியான பதிலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து நம்மளுடைய வணக்கம் மக்களே ஷோவுடைய போஸ்டர் இருக்கு. அங்க வந்து கமெண்ட்ல வந்து உங்களுடைய பதிலை சென்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய எண்ட்ல யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்காக மறுபடியும் அந்த குவஸ்டினை ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் யார்? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்டோ பாட்டு கேட்கலாம். மெர்சல் திரைப்படத்திலிருந்து

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: டைம் கரெக்டா 7:38, 8 நொடிகள். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லக்கடாங் மஞ்சள் பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். பிரான்ஸ்ல நடைபெற்ற 52வது G7 உச்சி மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டதை அடுத்து மேகாலயாவின் லகடாங் மஞ்சள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இது 2024 புவிசார் குறியீடு அங்கீகாரத்தை பெற்றது மட்டும் இல்லாம, பரவலான வணிக வகைகள்ல 2-3% குர்மின் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில, இது அதிக அளவிலான 7-12% குர்மின் உள்ளடக்க கொண்டிருக்கிறதால ரொம்பவே வந்து பிரபலமா அறியப்படுதாம். கிழக்கு மேகாலயாவின் ஜெயின்டினியா மலைகள்ல இருக்கக்கூடிய 43 கிராமங்கள்ல சுமார் 14,000 விவசாயிகளால இது வந்து பாரம்பரியமாக இயற்கை விவசாய முறைகளை பயன்படுத்தி விளைவிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. 2030 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மஞ்சள் ஏற்றுமதியை மேற்கொள்வதுதான் வந்து இந்தியாவுடைய இலக்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது நமக்கே வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தான் இல்லையா? சரி, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கேட்டுகிட்டே சும்மா இருக்கக்கூடாதுல்ல, என்ன பண்ணணும்? அதே தான்ப்பா எஃபி க்வெஸ்டின் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சீக்கிரமாக உங்களுடைய பதிலை வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் போயிட்டு உங்களுடைய பதிலை வந்து சீக்கிரமாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த எஃபி க்வெஸ்டின் என்ன அப்படின்றதையும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் யார்? இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் யார்? இப்ப என்ன பண்ணலாம்? பாட்டு வருது, கேட்கலாம். எனிமி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார உதவி இயக்குநர் 50 பேரும், ஆபரேஷன் ஆஃபீஸர் 19, ஏர் சேஃப்டி ஆஃபீஸர் 15, உதவி சட்ட ஆலோசகர் 12, தனி செயலர் 12, உதவி பதிவாளர் 11, ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் 9 உட்பட மொத்தம் 538 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்னப்போ அப்படின்னா சொல்றனெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎல் இதெல்லாம் வந்து இதுக்கான கல்வி தகுதி. இதுக்கான வயது வரம்பு என்னப்பா அப்படின்னாக்கா 3/7/2026 படி 18 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். அடுத்ததா இதுக்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எழுத்து முறை, நேர்முக தேர்வு, இதுக்கான எப்படி வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆன்லைனில் தான்ப்பா விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னாக்கா ₹25 பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டு என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு தான். ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணவே கூடாது. ஸோ இன்னைக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க. எல்லாம் ஓகே தான், ஆனா எப்படி அப்ளை பண்றது, அந்த வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், நோட்

பண்ணிக்கோங்க. upsc.gov.in upsc.gov.in அப்படின்றது தான். எங்கே போகிறீங்க எல்லாரும்? ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்க. சரி ஓகே, சீக்கிரமாக வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்ளை பண்ணிடுங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டு வருது கேட்கலாம். டிக்கி லோனா திரைப்படத்துல இருந்தேன்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

வணக்கம் மக்களே, ஷோ உடைய எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன எஃபி க்வெஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் வந்து சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரு அப்படின்றத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான காலை வணக்கம் சொல்லியாச்சு. அடுத்ததா வந்து பூலுவ பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன் சரியான பதிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கமும் அனுப்பியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அடுத்ததா வந்து பெரிய வளையம்லிருந்து கி ரவிச்சந்திரன் சரியான பதிலை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி குத்தாலத்திலிருந்து தில்லை வில்லாளன் சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ராஜபாளையம்லிருந்து இனிய காலை வணக்கம் சென்ட் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம், தேங்க்ஸ். சரியான பதிலையும் அது சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பூபாலன் பூபால் கண்ணம் பாளையத்திலிருந்து சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா சரியான பதிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. பொன்னியம் மேடிலிருந்து வண்ணை கணேசன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான காலை வணக்கம் சொல்லியாச்சு. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததா வந்து மயிலை பட்டாபி கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி, நாங்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். அடுத்ததா வந்து முள்ளக்காடிலிருந்து பாபு சரியான பதிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் யாரெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஹரிகரன் சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கொழும கொண்டான்லிருந்து ராமகிருஷ்ணன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான காலை வணக்கம் சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா குட் மார்னிங் எஃப்எம் ரேடியோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. கடலூர்லிருந்து லியோ ஆண்ட்ரியூஸ் ஜெயசீலி தேங்க்ஸ். அடுத்ததா எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத் சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து ஆண்புராணி சரியான பதிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங், ஹாவ் எ பிளஸ்ஃபுல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் சேம் டு யூ. அடுத்ததா உங்களுடைய அன்பு மழையில நாங்கள் எல்லாருமே வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அரியலூர்லிருந்து வீராதுரை. அடுத்ததா வந்து மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம். சேலம்லிருந்து சுதாகர். எல்லாருமே வந்து சரியான பதிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் பதில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ஆனந்த் மன்வித் ரமேஷ் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நன்றி. அடுத்ததா செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா சரியான பதிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சென்னையிலிருந்து ஒரு காஃபி அனுப்பியிருக்காங்கப்பா, நானும் நல்லா அப்படியே குட்டிச்சிட்டு ஒரு எந்துவா அப்படியே பேசியாச்சு. மஸ்தான் ஷேக் இவங்களும் வந்து இனிய காலை பொழுது வணக்கம் சொல்லியாச்சு மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க, தேங்க்ஸ். சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் ஒரு காலை வணக்கம் சொல்லியாச்சு. பதிலையும் சென்ட் பண்ணியிருக்காங்க. சோமசுந்தரம் பிரபு வண்ணாரப்பட்டையிலிருந்து சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம் சொல்லியாச்சு. அடுத்ததா சுப்பிரமணி சேலம்லிருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க சரியான பதிலை. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம் சொல்லிக்கிறோம். என்னப்பா இதுக்கான பதில் அப்படின்றதுக்கு முன்னாடி பூபாலன் பாலா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான வணக்கம் சொல்லியாச்சு. சரி, இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா டாக்டர் கே எம் முன்ஷி அப்படின்றது தான் சரியான பதில். இவர் வந்து 1950 வந்து இதை

வந்து ரொம்ப வந்து தேசிய அளவில் வந்து இந்தியாவில் வன மகோத்சவத்தை தேசிய அளவில் தொடங்கியவர் இவர் தான். எல்லாருமே வந்து அப்படியே ஒரு எந்துவா காலையில் வந்து பதிலாக வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்காகவே லாஸ்ட்டாக ஒரு சாங் வருதுப்பா. யார் யாரெல்லாம் வந்து சரியான பதிலை சென்ட் பண்ணிங்களோ, யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, புல்லட்டில் போகலாமா, பாட்டு வர்றது கேட்கலாம், நிகழ்ச்சியின் நிறைவாக.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. தென் அமெரிக்காவின் வெனிசுலாவில் கடந்த

வாரம் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2,295 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பேரழிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் 7 துக்கம் அனுசரித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் நிர்வாகம் வலுப்படுவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு சௌத்ரி நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். புதுடெல்லியில் நவம்பர் 1 முதல் பிப்ரவரி 28 வரை அமலில் இருக்கும் குளிர்கால காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு மாநிலம் முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்கள், சிஎன்ஜி மற்றும் எல்பிஜி நிலையங்களில் எரிபொருள் வழங்கப்படாது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அலுவலக நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு மேலும் பல விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் பயனர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை மறைத்து அவர்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ள புதிய வசதி குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் விபிஜி ராம்ஜியின் தொடக்க விழா இன்று வில்லியனூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளனர். T20 சர்வதேச கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்திற்கு இடையிலான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 இழப்பிற்கு 189 ரன்கள் எடுத்திருந்தது. இருப்பினும் மழை காரணமாக இங்கிலாந்து அணிக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்து July 7 நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் விளையாட உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, பரபரப்பான காலை நேரம். உங்க வேலைகளை நீங்க உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த டேவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் மீண்டும் காலை வணக்கத்தோடு. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. 8:03:31 நொடிகள் ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜேஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போறாங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே விஜய் எங்கிருந்து பேச போறார் கேட்கலாமா? ஹாய் விஜய், வணக்கம்.
2: ஹாய் அர்ச்சனா, குட் மார்னிங். வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து எந்த இடத்துல இருந்து போக போகுது பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியில இருந்து போக போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வங்காள விரிகுடாவும் பக்கத்துல வந்து ஒரு ஆறு சூழ்ந்த ஒரு இடம் தான் இந்த சுண்ணாம்பாறு. பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் நோணாங்குப்பம். இந்த நோணாங்குப்பம் ஏரியில இருந்தா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த வகையில ஒரு ஆண்டர்பிரனர் அப்படியே சொல்லலாம். அவங்க வந்து சொந்தமா வந்து ஒரு கடை வச்சு, அதாவது ஒரு பால் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அவருங்க கிட்ட தான் நான் வந்து பேச போறேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் விக்னேஷ். விக்னேஷ், ஓகே, என்ன பண்றீங்க? நான் ஆக்சுவலா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு அப்ப அப்பாவுக்கும் இந்த மாதிரி பிசினஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்.
2: எத்தனை வருஷமா நீங்க வந்து நோணாங்குப்பத்துல இந்த பால் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க
3: பிறந்ததுல இருந்து பிசினஸ் பண்றோம். அப்பா பிறந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மோர் தென் ஒரு 30-40 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
2: 30-40 இயர்ஸா? அப்பனா நீங்க வந்து நோனாங்குப்பத்துல உங்களுடைய பூர்வீகம் இல்லையா?
3: பூர்வீகமே நோனாங்குப்பம் தான், பிறந்து வந்தது எல்லாமே.
2: பூர்வீகம் சொல்றீங்க, உங்களுடைய சேஞ்சஸ் இங்க நோனாங்குப்பத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க சின்ன வயசுல நீங்க பாத்துருக்கீங்க?
3: சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க வீடு எல்லாம் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா வீடு இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் வீடாயிடுச்சு. அப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுல நிறைய கிரவுண்ட் அதெல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் கிரவுண்ட் எல்லாம் வெளியில போய் தான் நாங்க விளையாடணும், வெளியூர்ல போய் தான் இங்க விளையாட முடியாது. அப்புறம் ஆறு சொல்லணும், ஆறு வந்து முதல்ல அணை இருந்த மாதிரி அணை எல்லாம் கட்டல, அந்த ரிவர் பெட் அதெல்லாம் இல்லை. அப்புறம் நாங்க ஆத்து ஓரத்துல விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப

0: அதெல்லாம் இது பண்ணி ஃபுல்லா இதாயிடுச்சு. சுனேஷ் வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு போல இருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த சின்ன வயசோட ஜேர்னி எல்லாம் செமையா இருக்கும் இல்லையா?
1: அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். அதான் விளையாட்டு தானே அப்ப சின்ன வயசுல நம்மளுக்கு எல்லாமே, சோ விளையாட்டுக்கு நல்லா இடம் இருக்கும், அப்ப ஜாலியா இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல, ரொம்ப மிஸ் பண்ணுவோம்.
0: மோனாங்குப்பத்துல இங்க வந்து இப்ப சுற்றுலா வந்து பக்கத்துல சின்னாம்பாறை இருக்கு இல்லையா, நீங்க மோஸ்டா இங்க போவீங்களா இல்ல வந்து என்னடா பக்கத்துலதான் சின்னாம்பாறை இருக்கு இல்ல நம்ம இதை தாண்டி வரீங்க போடாசு போட்டுருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க ஏரியா தான், சின்னாம்பாறை நல்லா இருக்கும். அப்புறம் போட் ஹவுஸ்க்கு நிறைய டைம் போவோம் நாங்கெல்லாம், உண்மையே நல்லா இருக்கும். எங்க சின்ன வயசுல இருந்து போறதெல்லாம் எங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் வெளியிலயும் போவோம், வெளியில பீச் எல்லா பீச்சும் பாண்டியில எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
0: இப்போ நீங்க பீச் தாண்டி வேற எங்கெல்லாம் போவீங்க சுற்றி பாக்குறதுக்கு?
1: பாக்குறதுமா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போவோம், அப்புறம் கொல்லிமலை ஃபால்ஸுக்கு போவோம், அப்புறம் வேற எங்க டெம்பிள்ஸ்க்கு எல்லாம் போவோம், திருச்செந்தூர் டெம்பிள், திருப்பதி டெம்பிள் அந்த மாதிரி போவோம்.
0: ஆன்மீக சுற்றுலாதான் போல இருக்கு. ஓகே, இங்க வந்து பொருளாதாரத்துக்கு மக்கள் எல்லாம் வந்து தாண்டி வசதி.
1: இங்க ரிவர் பக்கத்துல பிஷிங் இங்க மெயின் இது இருக்கு ஓகேங்களா, பிஷிங்கு கடல் பக்கத்துல இருக்கிறதால பிஷிங் அதிகமா அங்க பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில படிச்சு

0: வேற எங்க டெம்பிள்ஸ் எல்லாம் போயிடுவோம். திருச்செந்தூர் டெம்பிள், திருப்பதி டெம்பிள், அந்த மாதிரி போவோம். ஆன்மீக சுற்றுலாதான் போல இருக்கு. ஓகே, இங்க வந்து பொருளாதாரத்துக்கு மக்கள் எல்லாம் வந்து தாண்டி வசதி. இங்க ரிவர் பக்கத்துல பிஷிங் இங்க மெயின் இது இருக்கு, ஓகேங்களா? பிஷிங், கடல் பக்கத்துல இருக்கிறதால பிஷிங் அதிகமா அங்க பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில படிச்சு, மேக்ஸிமம் எல்லாரும் இப்ப படிச்சு எல்லாரும் கம்பெனிக்கு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துல கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் அதனால விவசாயமும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே மிக்சரா தான் இருக்கு இங்க. இதுதான் ஒண்ணுன்னு நம்ம டிஃபன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, எல்லாரும் மிக்சரா தான்
1: சொன்னீங்க இல்லையா. அக்ரிகல்ச்சர்ல இங்க என்னென்ன பயிர்கள் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு, நீங்க காய்கறிகள் எல்லாம் வந்து நான் இங்க பாத்தேன் கண்டிப்பா இங்கேயே விளைவிச்சு விற்கிறாங்களா இல்ல வந்து வெளியே வரல?
0: இல்ல இல்ல, எல்லாமே இங்க விளைவிக்கிற பொருள் தான். ஆக்சுவலா இங்க கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் இங்க மார்க்கெட் கிடையாது. அப்ப வந்து அறியாம பண்ற இடத்துல மார்க்கெட் போட்டுருந்தாங்க. கொரோனா அப்ப எல்லாமே இந்த ஸ்பேஸா இருக்கிறதுக்காக இங்க மார்க்கெட் ஆரம்பிச்சாங்க. இங்க நல்லா ஸ்பேஸா இருக்கிறதுக்காக மார்க்கெட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கேயே எல்லாருமே ஈஸியா இருக்கிறதால இதுதானே பக்கம்ன்றதால இங்க விளைவிக்கிறது தான் இங்க எல்லாமே இது பண்ணாங்க. பாண்டியில இருந்து எல்லாருமே இங்க இருந்து வாங்கிட்டு போய் விற்பாங்க. எல்லாமே இங்க விளைவிக்கிறோம், இங்கேயும் வாங்கிட்டு வந்து எல்லாம் இங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. எல்லாமே இங்க பக்கத்துல நியர்பை எல்லாமே விளைவிக்கிறது, அப்படியே இங்க ஃப்ரெஷ்ஷா நம்ம வாங்கிக்கலாம் காலைல வந்து. பாண்டியில இருந்து நம்ம தவளப்பம் வர பஸ், பாதூர் வர பஸ் கல்லூர் பஸ் எல்லாமே வந்து நோனாம்பல ஸ்டாப்பிங்லயே.
1: விடுமுறை நாட்கள் பாத்தீங்கன்னா இங்க சின்ன அதிகமா வந்து கூட்டம் இருக்கு இல்லையா, பாப்பீங்களா? சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: அந்த டைம் எங்களுக்கே போறது கஷ்டமா இருக்கும். கார்ல நிறைய வந்து நிற்கும். லாங் லீவ் எல்லாம் ரொம்ப டிராபிக்கா தான் இருக்கும்.
1: ஓகே,
0: டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் அதாவது சரியா போயிடும் எங்களுக்கு.
1: இருந்தாலும் வந்து அது ஒரு ஜாலி தான் இல்லையா?
0: அது ஒரு ஜாலி தான். ஓகே சூப்பர், உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
1: நீங்க வந்து இப்ப உங்க ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: அதிகமா ஒர்க் இருக்கும் ஆபீஸ்ல, கொஞ்சம் பரவாயில்லாமே போறோம். அதனால போயிடும், வீட்டுல லீவ் எடுக்க மாட்டாங்க.
1: வீட்டுல லீவ் எடுக்க மாட்டாங்களோ ஆபீஸ் போட்டாங்களா?
0: நீங்க வேற லெவல். நீங்க
1: ஓகே, நீங்க இப்போ ஒரு பொழுதுபோக்குன்னா உங்களுக்கு எப்படி பொழுதுபோக்குன்னா? சினிமாலாம் போவீங்களா?
0: மூவி போவேன், இப்போ எதாவது கிரிக்கெட் விளாடுவோம். சாட்டர்டேஸ் சண்டே கிரிக்கெட் விளாடுவோம். அப்போ மூவி வீக்லி ஏதாவது நல்ல மூவி வந்தோன்னா மூவி போவோம்.
1: தெரியுது, உங்களை பார்த்தாலே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் பர்சன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் இருக்கு மிஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரைம்ல புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோலாங்குப்பம் இந்த ஏரியில இருந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள் எஃப்எம் ரைம் புதுவை 102.8.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பிரேக்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: தலைமுறையா. ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
5: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
6: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
7: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
8: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நான் நெல்சன், எப்படி
1: வர்ற மாதிரி?
0: செஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் பத்தல. இங்கிருந்தா வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவான். அப்ப இல்ல
0: நான் நெல்சன்
1: வர்ற மாதிரி.

0: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM Rainbow புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30 நொடிகள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்
5: பாரம்பரிய பட்சணத்தில், சுவையிலும்.

0: தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே விஜய் இன்னைக்கு நோனாங்குப்பம் இங்கிருந்து பேசிட்டு இருக்காரு. பேசலாம் வாங்க விஜய்.
2: Thank you so much, Satna. Once again, welcome back to the show. FM Rainbow Puduvai, 102.8 like கேட்டுட்டிருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாருங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழ்நிலையான நோனாங்குப்பம் அந்த இடத்துல இருந்தா நான் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டாங்க. அந்த வருஷத்துல அடுத்து நமக்கு வந்து யாரோட பேச போறோம் பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தரசி கூட தான் வந்து பேச போறோம். ஒரு குடும்பத்துக்கு எப்படி வந்து ஒரு இல்லத்தரசி எவ்வளவு முக்கியம், அவங்க தான் அந்த குடும்பத்தையே ஆளக்கூடியவங்க இல்லையா, அவங்கதான் வந்து நம்ம பேச போறோம். வணக்கம், அவங்க பேசுறேங்கம்மா. மாலா, அமைதியா பேசுறீங்களே. நோனாங்குப்பத்துல மாலாமா எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: 40 வருஷமா இருக்கிறேன்.
2: 40 வருஷமா இருக்கீங்களா? அப்ப 40 உங்களுடைய சொந்த ஊர் நோனாங்குப்பம் தானம்மா?
3: சொந்த ஊர் வந்து புதுச்சேத்திரம்.
2: புதுச்சேத்திரம், இது கடலூர் சிதம்பரத்துக்கு நடுவில் இருக்கீங்களா? அங்கேயா? ஓகே, புதுச்சேத்திரம்ல இருந்து நீங்க நோனாங்குப்பம் பாண்டி நீங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
3: ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எல்லாரையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா வந்ததும் கொஞ்சம் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது.
2: இங்க பொருளாதார மக்களுக்கு அப்படின்னா வந்து எதை சார்ந்து இருக்கு?
3: அவங்க எல்லாம் விவசாயம் தான் ரொம்ப. விவசாயம், அவங்கவுங்க வேலைக்கு போறது, விவசாயம் தான் ரொம்ப அதிகம். உங்களுக்கு எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு போறது கொள்றது இப்படிதான். எங்களுக்கும் அந்த வியாபாரம் தான். எங்களுக்கும்
2: விவசாயம். விவசாயம் அப்படின்னா என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் வந்து இங்க நோனாங்குப்பம் பகுதியில வந்து அதிகமா போடுறாங்கம்மா?
3: இது வந்து கத்தரி, வெண்டைக்காய், இந்த மாதிரியான காய்கறி ஐட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. ரெண்டாவது கம்பு, கேவரு, இப்படி ஐட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. இங்க வந்து விவசாய நிலமா தான் இருந்தது. வீடு எல்லாம் ரொம்ப கிடையாது, விவசாய நிலம் தான். இது விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிளாட் போட ஆரம்பிச்சுதான் எல்லாரும் வீடு கட்டாரு. நிறைய வாங்குறது வீடுல வாங்குற காய்கறி, அதுக்கப்புறம் தான் மத்த காய்கறி எல்லாம். இருந்தாலும் இங்க வந்த பிறகு இங்கதான் பிடிக்கணும்.
2: உங்களுடைய பொழுதுபோக்கு நீங்க எங்கெல்லாம் போவீங்க? பக்கத்துல வந்து சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, இதை தாண்டி நீங்க வேற எங்க நீங்க போவீங்க?
3: வருஷத்துல ஒரு தடவை, ரெண்டு தடவை, ஒரு தடவை டூர் எல்லாம்
2: போவோம்.
3: இந்த வருஷம் வந்து கன்னியாகுமரி, திருச்செந்தூர், கேரளா இதெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்புறமா வந்து இந்த கொல்லிமலைக்கு போறோம்ல, அப்ப எல்லாம் பக்கத்துல இருந்துச்சு. ரெண்டு தடவை முந்தர போயிடுவாங்க. எல்லாம் நிறைய பேர் கூட்டு எடுத்தாங்க. வீட்டுல இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பிடுவாங்க.
2: அதாவது பக்காவா வந்து லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி வாழ்றீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சந்தோஷம். இப்ப நீங்க என்ன டெவலப்மெண்ட்ல இங்க வந்து சேஞ்சஸ் வந்து பாத்துருக்கீங்க? முன்னாடியெல்லாம் வந்து போக்குவரத்து எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்காரு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு
3: உடம்புக்கு
2: ஒற்றுமையான

0: அதெல்லாம் அதுல இருக்கான். அதனால அது நிறைய தடவை நான் பாத்திருக்கேன் அந்த படத்தை. அது ரொம்ப
1: கோபம் தான் வரும்,
2: தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது ரெண்டு புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை.
3: தனுஷ் தி குரல்ல உங்களுக்காக ஒரு வைபான சாங் வெயிட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை கிடைச்சிருக்கீங்க. நம்ம ஆர்ஜே விஜய் நோனாங்குப்பம் இங்கிருந்து பேசிட்டு இருக்காரு. விஜய்,
3: thank you so much Archana, once again welcome back to the show FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோனாங்குப்பம் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே அழகான ஒரு சூழ்நிலையில இருந்து நான் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கேன். சோ அந்த வருஷத்துல நம்ம கூட யாரும் யார் பேச போறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து விளையாடிட்டாரு. பச்சன் அவரை பிடிச்சாச்சு, அவருக்கு தான் பேச போறோம். வணக்கம், அவங்க பேசுதுங்க.
4: எஸ் சந்திரேஷ்.
3: எஸ் சந்திரேஷ், ஏன் சந்திரேஷ் வந்து டீச்சர்ட்ட பேசுற மாதிரி பயப்படுற? ஓகே, விளையாடிட்டு இல்லையா? என்ன படிக்கிறது சந்திரேஷ்?
4: பிஎஸ்சி.
3: பிஎஸ்சி படிச்சுட்டு
4: இருக்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்.
3: ஓகே, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். சரி, படத்தை போடாத. ஓகே, உனக்கு வந்து நோனங்க கூட சொல்ல வரல. எப்படி இருக்கு உனக்கு வந்து நோனங்க போடுது? இங்க இருக்கு எப்படி? ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு உனக்கு?
4: ஜாலியா தான் இருக்கு. பசங்க விளையாடி
3: இருக்கு. எப்ப விளையாட்டு இருக்கீங்களா இல்ல வந்து படிப்புல வந்து எது இல்ல? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படிப்பு? விளையாட்டு விளையாடுதா? என்ன காரணம்?
4: பசங்க கூட விளையாடா ஜாலியா இருக்கும்.
3: பசங்க கூட விளையாட ஜாலியா இருக்கும்ப்பா. இதுக்காப்பா அதுக்கு அடுத்த கேள்வி வேணாம்ப்பா. அப்படியா? ஓகே, வந்து நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து இந்த இடத்துல வந்து விளையாடுறாங்க. சினிமாப்பெல்லாம் அங்க வந்து கத்துக்கிறாங்க.
4: சினிமா?
3: ஓகே, அதெல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி வந்து கேம்ஸ்ல எப்படி உங்களுக்கு சினிமம் தானா இல்ல அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுங்களா? இங்க கபடி, கிரிக்கெட். ஓகே ஓகே, வாலிபால். எப்படி இங்க கிரவுண்ட் இருக்கிறனால இங்க வந்து நீங்க விளையாண்டுருக்கீங்களோ? ஓகே, சூப்பர். எப்படி உங்களுக்கு நியர் வந்து இங்க சின்னாம்பார் இருக்கு, அதெல்லாம் நீங்க அடிக்கடி போறீங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை போவீங்களா? ஓகே, சூப்பர். நம்ம கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சொல்லுங்க உங்களுடைய ஊரை பத்தி அருமை பெருமைகளை சொல்லுங்க. இங்க வாங்க, இங்க எப்படி வரணும் ஃபர்ஸ்ட் நாள் அங்க பத்தி வரணும் அப்படின்னா என்ன சந்திரேஷ்? ஓகே, சந்திரேஷ் வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு பேசுறதுக்கு. நீங்க விளையாடுங்க, உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, நேர்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். இளைஞர்கள் தேசம் ரெண்டு புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோனங்குப்பம் இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. தேசம் ரெண்டு புதுவை 102.8.

0: பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: தொடர்ந்து விஜய் கிட்ட பேசலாம். விஜய்,
9: சோ மச் அர்ச்சனா, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, நம்ம புதுவை. நம்ம புதுவை இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலை நோனாங்குப்பம் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே அழகா வந்து ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட ஒரு எண்ண இருக்கும். அந்த சமயத்துல ஒரு இல்ல தரசி கூட தான் நம்ம வந்து பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
10: ஹலோ, என் பேர் சுகுணா.
9: சுகுணா, சுகுணாம்மா, நீங்க நோனாங்குப்பத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க?
10: 11 வருஷமா
9: இருக்கீங்க. அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? உங்களுடைய சொந்த ஊர் எது? அரியங்குப்பம். அப்ப வந்து தோதா இருக்கு இந்த பாலத்தை தான் வந்து அரியங்குப்பம். எவ்வளவு ஒரு லக்கி பர்சன் நீங்க.
10: போய்
9: அதனால 5 நிமிஷம் தானே
10: சொல்லிட்டு போறேன். இப்ப அந்த மாதிரி சொல்ல முடியல.
9: சோனங்குப்பத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்
10: மார்க்கெட் பக்கத்துல இருக்கு, பீச், ஆறு, ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல.
9: நோனங்குப்பம் ஏன் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு?
10: தெரியும்.
9: என்ன பேர், என்ன காரணம்?
10: கடலும் ஆறும் ஒண்ணா சேர்றதுனால,
9: இந்த இடத்துல வந்து இருக்கு
10: தண்ணி சேர்றதுனால,
9: ஓட்டு நீரும் நன்னீரும் இருக்கனால நோனங்குப்பம் அப்படின்னு பேர் வந்துச்சுங்களா? ஓகே, சூப்பர். வேற என்ன இடங்களை சுத்தி
10: பாக்குறீங்க?
9: போட் ஹவுஸ் இருக்கு. இதை தாண்டி வேற எங்கெல்லாம் போவீங்க நீ?
10: பக்கத்துல கோயிலுக்குலாம் போவோம்.
9: கோயிலாம் போவீங்க? அங்க பாண்டி தான் போவீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எப்படி சமாளிக்கிறீங்க பசங்க?
10: வீட்டுல சொன்ன

0: எப்பவுமே இல்ல மார்க்கெட் அரியத்துல மார்க்கெட் எடுத்துட்டதுனால இங்க தற்காலிகமா இருக்கு.
1: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நோனாங்குப்பம் இந்த ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய விஷயத்தை நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஜய் விஜய், ஸ்டுடியோல அஜய் அர்ச்சனா.

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பெரியவர் சொன்னார், கடுக அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு பெரிய மலையையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே ரெண்டு பெரிய மலைகள் வந்து

0: அடைச்சிக்கிட்டு இருந்ததான். எப்பாடுபட்டாவது அந்த ரெண்டு மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா? ரெண்டு பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா? பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான். என்ன சொன்னீங்க? நாங்கள் மூணு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க. அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் தரைமட்டம் ஆகிடும். இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளரப்போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சுருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்றும் புரியல, இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க இதெல்லாம். உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்தி விட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏன்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையெடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு. ஆனால் அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டால் இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலிருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால்
1: இதுவரை சைபாலின் இஞ்சு ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தியாவிற்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளும் ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சியுடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி, கூட்டாண்மை மற்றும் செழிப்பை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் என்றும் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். டாக்டர் சோனிலால் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். டாக்டர் பட்டேல் சமூக நீதியின் முன்னோடி என்றும் தனது வாழ்நாள் முழுவதையும் பொது சேவை, சமூக நல்லிணக்கம் மற்றும் ஏழைகளின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தவர் என்றும் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 12வது துணைக்குழு கூட்டத்தில் இந்தியாவும் மலேசியாவும் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அளவையும் ஆய்வு செய்தன. இந்த கூட்டம் இரு நாடுகளுக்கும் இடையேயான முக்கிய ராணுவ ஆலோசனை அமைப்பாக

செயல்படுகிறது. இந்த குழுவினர் இந்திய பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சந்தித்து பேசியதுடன் புதுடெல்லியில் உள்ள பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் பவனையும் பார்வையிட்டனர். புதிய விமானப்படை துணைத் தலைவராக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான இவர் ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைவராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் அபிஷேகப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை கரிக்கலாம்பாக்கம், பெருங்கலூரு, தனித்துமேடு, அபிஷேகப்பாக்கத்தின் ஒரு பகுதி மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. 135வது தூரந்த் கோப்பையை போட்டியை ராஞ்சி முதல் முறையாக நடத்தவுள்ளது. ஜூலை 26ஆம் தேதி தொடங்கும் போட்டியில் இந்திய விமானப்படை அணிகள், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி, இலங்கையின் டிஃபெண்டர்ஸ் FC உள்ளிட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட்டான சாங்க கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, போனை எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு. என்னப்பா வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாடல் இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் செஞ்சு சீக்கிரமா FM ரெயின்போவுக்கு உங்களுடைய ஃபேவரட்டான சாங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங்க பிளே பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்ப்பா. நம்ம நிகழ்ச்சியில விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. வாரியங்காவல்ல இருந்து கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், நவீன், சுந்தர், குபேந்திரன், லக்ஷ்மி, பாலமுருகன், ரமேஷ், கைலாசம் இவங்களுடைய விருப்பமான பாடல் வருது பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து

0: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. காலமிலாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: டைம் கரெக்டா 9:21, 12 நொடிகள். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ இணைய வழி நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: சிறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. பூவி உனக்காக திரைப்படத்திலிருந்து.
2: சொல்லாமலே யார் பார்த்தது

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம்னு இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. இடுக்கியிலிருந்து குமார், சத்யா படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: இணைய வழி நேயர் விருப்பம்.

நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய ஃபேவரேட்டான சாங்கை வந்து கேட்டிருந்தீங்க. பட் ஒன் ஹவர்ல எவ்வளோ சாங்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சாங்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்க முடிஞ்சது. ஸோ இதுக்காக வந்து எம்எல்ஏ யாரும் வந்து கோவம்லாம் படக்கூடாது. உங்களுக்காக தொலைபேசி வழி நேயர் விருப்பம் மனம் விரும்புதே இன்னைக்கு ஈவினிங் இருக்கு. அதுலயும் கலந்துகிட்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபேவரேட்டான சாங்ஸை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் வந்து விருப்பமான பாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு சாங் லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்ப யார் யாரெல்லாம் கேட்டிருந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பிளே பண்ண முடியல அப்படின்ற லிஸ்ட வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பண்ருட்டில இருந்து அஷ்மிதா, அஷ்மித்ரன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி, முள்ளக்காடுல இருந்து பாபு, காரைக்கால் இருந்து சேப்பு விஜயராகவன், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, தேனியிலிருந்து செந்தில் குமரன், கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், அதுக்கப்புறம் வந்து கடலூர்லிருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, செஞ்சியிலிருந்து கலைவாணி, கனிஷ்மா, மாதவரம்லிருந்து சரஸ்வதி, தேனியிலிருந்து ராதா, பிரியா, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், திருமங்கலம்லிருந்து சுப்பிரமணி, அம்மு, யோகேஷ், ஹர்த்திகா, திருச்சியிலிருந்து சாமிநாதன், சித்ரா, தேனியிலிருந்து செல்வம், கொழுமகொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன், மயிலாடுதுறையிலிருந்து கன்ஸ்டி ராமலு, திருவண்ணாமலையிலிருந்து கீதமதி, தட்டாஞ்சாவடி பாண்டிச்சேரியிலிருந்து விக்னேஷ். இவங்க எல்லாருமே வந்து விருப்பமான பாடலை கேட்டிருந்தாங்க. பட் இந்த ஒன் ஹவர்ல வந்து என்னால பிளே பண்ண முடியல. இருந்தாலும் மறுபடியும் வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு சாரி கேட்டுக்கலாம். நம்ம எஃப்எம் ரெயின்போ வந்து யாருடைய மனசையும் வந்து புண்படுத்தாது இல்லையா? அதே மாதிரி தேவிகாபுரத்திலிருந்து வீரமணி இவங்களும் வந்து விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒன் ஹவர்ல இவங்களுடைய சாங்ஸை வந்து பிளே பண்ண முடியல. ஓகேவா? இப்ப நம்ம எஃப்எம் ரெயின்போ வந்து யாருடைய மனசையும் வந்து புண்படுத்தாது இல்லையா? சோ இவங்க எல்லாருக்காகவும் பாடலை கேட்ட எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. டாக்டர் சோனிலால் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். டாக்டர் பட்டேல் சமூக நீதியின் முன்னோடி என்றும் தனது வாழ்நாள் முழுவதையும் பொது சேவை, சமூக நல்லிணக்கம் மற்றும் ஏழைகளின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தவர் என்றும் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2295 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பேரழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ராட்ரிக்ஸ் 7 நாட்கள் துக்கம் அனுசரித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பணியாளர் நியமனங்களுக்காக நடத்தப்படும் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வின் முதல் மற்றும் 2ஆம் தாள் ஆகஸ்ட் 9 முதல் 12 வரை நடைபெற உள்ளது. தேர்விற்கான அட்டவணை மற்றும் நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் விரைவில் வெளியிடப்படும் என்று புதுச்சேரி தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று அட்லாண்டாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி காங்கோவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெக்சிகோவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் மெக்சிகோ அணி ஈக்வடாரை வீழ்த்தி 16 சுற்றுக்கு முன்னேறியது. ICC T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் இன்று லண்டனில் நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. இந்த சுற்றில்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டுருக்கீங்க. டைம் இப்போ 10:13 நொடிகள் ஆகுது. இந்த நேரம் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கான நேரம். நான் அர்ச்சனா. ஒரு மரம் 4 பேருக்கு ஆக்சிஜன் ஃப்ரீயா கொடுக்குது. ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு 22 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை காலி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரம் உங்கள் சந்ததிக்கு நிழலை தருது. ஸோ மரம் மரம்னு பேசுகிறமே என்ன மரங்களின் முக்கியத்துவம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவ் விழாவை நம்ம அரசு கடைபிடிக்குது. ஸோ வன மகோத்சவ் விழாவினை ஒட்டி, அந்த வாரத்தை ஒட்டி அது சம்மந்தமான கேள்விகள் தான் நம்ம கேட்க போகிறோம். என்ன கேள்வி முதல் கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கு வன மகோத்சவ் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. வன மகோத்சவ், ஸோ இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்றத நீங்கள் சொல்ல போறீங்க. ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவ் விழா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த வன மகோத்சவை ஆரம்பித்தவர் யார் அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

0: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
2: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க புதுவை நோட்ஸ் 2.8 வன மகோத்சவ வாரத்தை ஒட்டி அது சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த வரிசையில இந்த வன மகோத்சவை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: அறந்தாங்கன்னு ஐயப்பன்.
2: ஐயப்பன் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும் ஐயப்பன். சொல்லுங்க, என்ன பதில்?
3: கே எம் முன்ஷி
2: அப்படின்றது சரியான பதில் சொல்லியிருக்கீங்க ஐயப்பன். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
2: இந்த கே எம் முன்ஷி அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
3: இல்ல, தெரியாது.
2: 1950-52 இந்த காலகட்டத்தில் மத்திய உணவு மற்றும் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர் இவர். இவர் ஆரம்பித்த ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வன மகோத்சவ். சரியான பதில் சொல்லிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயப்பன். தேங்க்யூ.
3: நன்றி.
2: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் நடத்தப்படுகிற ஒரு திருவிழா, மரம் நடும் திருவிழா அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வன மகோத்சவ். சோ அதை ஆரம்பித்தவர் கே எம் முன்ஷி அவர்கள். கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. இரண்டாவதாக உங்களுக்காக என்ன கேள்வி நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, வன மகோத்சவ் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒரு லிங்க் நானே சொல்லிட்டேன், பட் அது ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்போ அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. வன மகோத்சவ் எப்போது கொண்டாடப்படுகிறது, எத்தனை நாட்கள் அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: நெஞ்சில் மாமழை சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் இவங்க குரல்ல நீமீர் படத்துல இருந்து ஒரு வைபான சாங் அப்படின்னு சொல்லலாம். எஸ் கெட் செட் கோ கிடைச்சிட்டே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல் இந்த நேரம் வன மகோத்சவ் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில வன மகோத்சவ் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கும் நேரம் வந்திருக்காங்க. என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: ராஜகோபால் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா?
1: ஜூலை 1 to 7 வரலையும் மேடம், ஜூலை 7 வரலையும் கொண்டாடுறாங்க.
0: எஸ் ஜூலை முதல் வாரம் இது கொண்டாடி இருக்கோம். 7 மொத்தமாக
1: 7
0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஏன் இந்த ஜூலை எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதுதானே தெரியல. எஸ் ஏன்னா தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் பண்ற காலம் அப்படின்றதால மரங்கள் நட்டா பிழைக்கும் அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. உங்களுக்காகவே ஒரு சுவை சாங் வந்துட்டு கொடி படத்துல இருந்து கெட் செட் கோல என்ன கேள்வி தெரிஞ்சுக்கலாமா இந்த நேரம்? எஸ் வன மகோத்சவம் சொல்லிட்டு இருக்குமே, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்களேன். வன மகோத்சவம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க, அதை மீனிங் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு. நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505. ஒரு சுவை சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்குன்னு சொன்னாலியா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் இப்போ 10:21 நொடிகளாகுது. வன மகோத்சவ வாரம் July 1-7, அதனால வன மகோத்சவ பற்றிய கேள்விகள் உங்களுக்காக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு 4 பேருக்கு ஃப்ரீயா ஆக்சிடென்ட் தருது. சோ 4 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா ஆக்சிடென்ட் தர அந்த மரத்தை நாம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு மரம் நடும் விழிப்புணர்வு நமக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில நான் கேட்டிருந்த வன மகோத்சவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க? வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
6: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: எப்படி
6: இருக்கீங்க? நான் கேட்க வந்தா பட் நீங்க கேட்டீங்க, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேம்.
6: ஓகே, சிரிச்சுட்டே பேசுறீங்க, எனர்ஜியா. சொல்லுங்க கலைவாணி, என்ன பதில்?
7: மரங்களின் திருவிழா அப்படின்னு சொல்ல

0: காடுகளின் திருவிழா அப்படின்றத எக்ஸாக்ட் பதில். ஏன்னா வனம் அப்படின்னா காடுகள் இல்லையா, சோ காடுகளின் திருவிழா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க கலைவாணி. நீங்க மரம் எப்பெல்லாம் நடுவீங்க?
1: செடி கொடி மரம் எல்லாம் வச்சிருக்கேன்.
0: தோட்டம் பூந்தோட்டம் வைப்போம், அதுல வச்சிருக்கோம் மரங்கள். இனிமே நடுறீங்க சரிங்களா? எஃப்எம் ரெயின்போவின் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு. சோ இனிமே என்ன பண்றீங்க, யாருக்காவது பர்த்டே வருதா நீங்க போய் ஒரு மரக்கன்றை வாங்கி தரீங்க?
1: மேம் இருக்குது மேம், கொய்யா மரம் வச்சிருக்கேன், வேப்ப மரம்.
0: மத்தவங்களுக்கு
1: தீபாவளிக்கு
0: பட்டாசு வாங்குறோம், பொங்கலுக்கு கரும்பு அப்படின்னு போகும்போது வன மகோத்சவ் அப்படின்னு வனங்களின் திருவிழான்னு சொல்லியாச்சு. வன மகோத்சவ் வரும்போதெல்லாம் மட்டும்தான் மரக்கன்று நடனம் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. எல்லா நாட்களையும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வருது அப்படின்னா மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கலாம் அப்படின்றது இந்த நேரம் நம்முடைய ஹம்பிள் ரிக்வஸ்டா இருக்கு. கெட் செட் கோ கேட்டுக்கிங்க. இந்த நேரம் உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? எஸ், இந்தியாவின் காடுகளின் பரப்பளவு இலக்கு என்ன? இந்தியாவில் காடுகள் ஓரளவு இருக்கு, ஸோ அந்த ஒரு இலக்கு வச்சிருக்காங்க, ஒரு டார்கெட் இவ்வளவு இருக்கணும் இந்தியாக்குள்ள அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. இந்தியாவின் காடுகளின் பரப்பளவு இலக்கு என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275235 3.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. உங்களோட நான் அர்ச்சனா. இன்றைக்கு வன மகோத்சவ வாரத்தை ஒட்டி வன மகோத்சவ சம்பந்தமான கேள்விகள் நம்ம கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் இந்தியாவின் காடுகளின் பரப்பளவு இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா?
2: சுமார் 27 மேடம்.
1: 27 சொல்றீங்களா? இல்ல, 27 இல்ல. இந்தியாவில வந்து காடுகளின் பரப்பளவு இவ்வளவுதான் இருக்கணும் ஒரு இலக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா 33% இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? எனிவே நீங்க முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இருக்கிறது வந்து 24.62% தான் இருக்கு காடுகள். பட் அது அதிகப்படுத்தும் தான் சொல்லியிருக்காங்க இந்தியாவில. சரியான பதிலுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய காடுகளின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 24.62% தான். பட் கொஞ்சம் 8% ஒரு கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதை நிரப்பதான் நாம் மரம் நடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும்ன்ற நோக்கத்திற்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1 முதல் 7 வரை, அதாவது ஜூலையின் முதல் வாரம், வன மகோத்சவ் இந்த விழாவை கடைபிடிக்கிறாங்க. ஸோ மக்களே, நீங்க இப்ப ஒரு திருமண வீட்டுக்கு போறீங்க, திருமண வீட்லயே நிறைய தேங்காய் இந்த மாதிரி தாம்பூலம்லாம் வைக்கிறாங்கன்னா அவங்களாமே இந்த மரக்கன்று தந்து ஒரு அவேர்னஸை கொண்டு வரலாம் மக்களிடையே. ஸோ ஒவ்வொரு மக்களும் ஒரு மரக்கன்று நடும்பொழுது இந்தியா சீக்கிரமே கிரீனிஷா மாறும் அப்படின்றத ஐயமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எஸ், கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்லோகம், ஒரு முழக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு மரம், இதை சொன்னவர் ஒருத்தர், அவர் யார் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒரு மனிதன் ஒரு மரம், இந்த திட்டம் யாருடையது, அல்லது இந்த ஸ்லோகன், இந்த முழக்கம் யாருடையது அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு

கால் பண்ணி சொல்ல போறீங்க. இந்த நேரம் உங்களுக்காகவே இணை மாற்றும் காதலே, இந்த பாட்டு அனிருத் ரவிச்சந்தர் குரல் மற்றும் சித் ஸ்ரீராம் இவங்க இணைந்து பாடிய பாடல். உங்களுக்காகவே நானும் ரவுடிதான் படத்துல இருந்து நீங்க கிடைச்சிருக்கிறது FM Rainbow புதுவை 102.8 இல் கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: வானம் தொடும் உயரமதில் வளர்ந்து நிற்கும் மரங்களே, ஆனந்தமாய் பூக்கள் தந்து அழகு சேர்க்கும் வரங்களே, கோடை வெயில் சுட்டிருக்கும் பொழுது குளிர்ந்த நிழல் தருபவை மரங்கள், பாடிவரும் பறவைகளுக்கு பாதுகாப்பான வீடு மரங்கள், காற்று வீசும் போதெல்லாம் கவிதைகள் பல பாடுமே, நாற்று நட்டு வைப்போம் நாம் நாளைய வரம் பெறுவோம். எஸ் மரங்களுக்காக இந்த கவிதையை சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நாளிலிருந்து இல்லை, யாரோ ஒருத்தர் எழுதிய கவிதை, இந்த நேரம் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே, வன மகோத்சவ் இதை ஒட்டி வன மகோத்சவ் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஒரு மனிதன் ஒரு மரம், இது ஒரு திட்டம், இது ஒரு முழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதை துவங்கியவர் யார், சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கும் நேரம் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்
1: அனைவருக்கும், நீ உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கும், சொல்லுங்க என்ன பதில்? அப்போது வேளாண்துறை அமைச்சராக இருந்த கே எம் முன்ஷி அவர்கள் சொன்ன ஒரு திட்டம், ஒரு முழக்கம் தான் இது. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவின் ஏன் தெரியுமா? இவர் வந்து கிட்டத்தட்ட 1360 ஏக்கர் பரப்பளவுல ஒரு மாபெரும் காட்டை உருவாக்கியிருக்காரு. எங்க உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, அசாம் ஸ்டேட்ல இவர் உருவாக்கியிருக்காரு. தனி மனிதனாக பிரம்மபுத்திரா நதிக்கரையில 1360 ஏக்கர் பரப்பளவுல ஒரு மாபெரும் காட்டை உருவாக்கி இருக்காரு. அக்டோபர் மாதம் 31 1959 இவர் பிறந்திருக்காரு. பிரம்மபுத்திரா நதி நடுவே இருக்கக்கூடிய மஜூலி தீவுல தான் இந்த காட்டை உருவாக்கி இருக்காரு. என்ன காரணம் தெரியுமா, ஏன் இந்த காட்டை உருவாக்குனார்? இதுக்கு ஒரு கதை, ஒரு உண்மை கதையே இருக்கு. என்னன்னா, 1979 கடுமையான வெள்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த வெள்ளத்துல நிறைய பாம்புகள், விலங்குகள், மணல் திட்டுகள்ல இறந்து கிடந்திருக்கு அந்த ஆற்றங்கரையில, அந்த தீவுல. ஸோ ஜாதவ் பயங் அவர்களுக்கு இதை பார்த்த உடனே ஒரு மனவேதனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காரு. ஸோ நதியில மணல் திட்டாக இருந்த அந்த பகுதியை பசுமையா மாற்றணும் அப்படின்னு முடிவு செய்திருக்காரு. அந்த காரணத்திற்காக வனத்துறை இவங்க உதவியோடு 1980 மரங்கள் நிறைய வைக்க துவங்கி இருக்காரு. ஸோ இயற்கையான முறையில விதைகளை விதைக்க சிவப்பு எறும்புகளை அந்த மண்ணில் அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த பறவைகள் விலங்குகள் உதவியோட காட்டை மேலும் விரிவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி உருவான இந்த காடு 1360 ஏக்கர் பரப்பளவில் நிறைய மரங்கள் தாவரங்கள் இப்போ நிறைய அங்கே இருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் ஜாதவ் பயங் அவர்களே இந்தியாவின் வன மனிதர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு மனிதர் 1360 ஏக்கர் பரப்பளவில் ஒரு காட்டை உருவாக்கியிருக்கார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கன்று வைத்தா சீக்கிரமே இந்தியா பசுமை இந்தியாவாக மாறும் இல்லையா? ஸோ மக்களே விழிப்போடு இருப்போம், மரக்கன்றை நடுவோம்னு சொல்லி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அடுத்த என்ன கேள்வின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ், இந்தியால வன வாரம் அதாவது வன மகோத்சவ் July 1-7, பட் உலக அளவில் எந்த நாள் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. உலக வன நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக வன நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றத நம்ம FM Rainbow-க்கு கால் பண்ணி சொல்லுங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: அவர்கள் ஏற்படுத்திய ஒரு திட்டம் தான் வன மகோத்சவ். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1 முதல் 7 தேதி வரை இந்தியாவில் வன மகோத்சவ் திருவிழாவாக நம்ம கொண்டாடி வரும். அந்த வரிசையில வன மகோத்சவ் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. சோ, உலக வன நாள் இந்தியாவில தெரிஞ்சாச்சு, பட் உலக அளவுல உலக வன நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில்?

0: இன்னைக்கு வந்து நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கான சரியான விடை மார்ச் மாதம் 21ஆம் தேதி அப்படிங்கிறது தான் சரியான விடைங்க.
1: உலக வன நாள் மார்ச் மாதம் 21ஆம் தேதி இந்தியாக்குள்ள
0: என்ன மேம்
1: இந்தியாவுல நம்ம
0: இந்தியாவுல இந்தியால ஃபாரஸ்ட் டே எப்போ அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா?
1: கிடைத்த வரம் மரம் புவி தாங்கும் பச்சை நிற கரம் மனிதருக்கு தரும் நல்ல காற்று மழை பெய்ய உதவும் அதுவே ஊற்று. எஸ் மரங்களை பற்றி ஒரு கவிதை இந்த நேரம் உங்களுக்காக கெட் செட் கோ கேட்டுட்டீங்க. என்ன கேள்வி இந்த நேரம் தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டில் அதிக காடுகள் உள்ள மாவட்டம் எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. தமிழ்நாட்டில் அதிக காடுகள் உள்ள மாவட்டம் எது அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. கெட் செட் கோ கேட்டுட்டீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.
2: கேளு காவியா.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, இத்தனையும் தருகிற மரங்களை சிறப்பிக்கிற வகையில மரம் நட வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காகவே இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1 முதல் 7 வரை வன மகோத்சவம் கடைபிடிக்கப்பட்டு வருது. சோ அதை ஒட்டிய கேள்விகள் நம்ம நிகழ்ச்சியில. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழ்நாட்டில் அதிக காடுகள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கும். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
2: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன் மேடம்.
2: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
3: இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமா இருக்கும்.
2: ஓகே, எத்தனை சதவீதம் தெரியுமா?
3: நன்றி,
2: சரியான ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சமூக காடுகள் திட்டம் ஒன்றும் இருக்கு. என்ன தெரியுமா சமூக காடுகள் திட்டம் அப்படின்னா, சாலையோரம் பள்ளி பஞ்சாயத்து நிலத்துல மக்களே மரம் நடும் ஒரு திட்டம் தான் இந்த சமூக காடுகள் திட்டம். இதை சார்ந்த இன்னொரு தகவலும் உங்களுக்காக இந்த நேரம். சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே துவங்கப்பட்டது, எதற்காக அப்படின்னா, 1973 உத்தரகாண்ட இதை துவங்கி இருக்காங்க. ஒரு கான்ட்ராக்டர் அங்க மரம் வெட்ட போன போது அங்கிருக்கக்கூடிய பெண்கள் அந்த மரங்களை கட்டிப்பிடித்து மரங்களை வெட்டாதீங்கன்னு சொல்லி மரங்களை காப்பாற்றினார்கள். சிப்கோ அப்படின்னா கட்டிப்பிடிப்பது என்று அர்த்தம். சோ இந்த சிப்கோ மூமெண்ட் உத்தரகாண்ட துவங்கப்பட்டிருக்கு. சோ மரங்களை பாதுகாக்க இத்தனை பேர் முயலும் பொழுது நாமும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஈவெண்ட் வைக்கிறோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, கண்டிப்பா மரக்கன்றுகளை வாங்கி அவங்களுக்கு தரலாம். அவங்க கிட்ட மரக்கன்றுகள் நாம வாங்கியிருந்தா அதை நட்டு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட் சிட் கோ நிகழ்ச்சியை நாம் இந்த நேரம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று மர்ஸ் குழுமத்தின் சொத்து வியூக தலைவர் திரு அகமது ஹாசனுடன் நடைபெற்ற சந்திப்பில் இந்தியாவின் கடல்சார் துறையை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். இதுகுறித்த சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கப்பல் கட்டுமானம், பழுதுபார்ப்பு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடுகள் செய்வதன் மூலம் நாட்டின் கடல்சார் துறையை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய விமானப்படை துணைத் தலைவராக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான இவர் ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைவராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா இன்று அதிகாலை யாத்திரை செல்லும் முதல் குழுவினரை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த யாத்திரையில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் யாத்ரீகர்கள் ஜம்முவிற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. புதுச்சேரி தேர்வு ஆணையம் நடத்திய கீழ்நிலை எழுத்தர் பணியிடங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக நபர்களின் பட்டியல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும். இவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 15 நடைபெறும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

வண்ணங்களின் சங்கமம் வானவில் வண்ண பாடல்களின் சங்கமம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம் திருமலை திரைப்படத்திலிருந்து.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
3: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
4: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மோகன் குரல்கள்ல பாடல் வருது, கேட்கலாம். ஜோடி படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்கள்ல பாடல் வருது, கேட்கலாம் நீ வருவா என, திரைப்படத்திலிருந்து.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா உன்னிகிருஷ்ணன், மனோ, சித்ரா, ரஞ்சினி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். விஐபி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு நேரம் 11:23:32.

0: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 11:34:31. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் விருது கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம், ஹரினா ஹரிணி, சவிதா குரல்கள்ல, படையப்பா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம். ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
3: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: மேடி மேஜிக் நிகழ்ச்சியில இருந்ததா பாடல் வருது, கேட்கலாம் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற டெங்கு தயார் நிலை குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்திற்கு சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா தலைமை தாங்கினார். மாநில மற்றும் நகராட்சி அமைப்புகள் டெங்கு பரவல் அதிகரிக்க இருக்கும் சூழலை முன்கூட்டியே கணித்து தயார் நிலையில் இருக்குமாறு வலியுறுத்தினார். புதுடெல்லி முழுவதும் 70 லட்சம் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பசுமை இயக்க இணையதளத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தொடக்கி வைத்தார். இதில் இணைவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டு அரசு நாற்றுப் பண்ணைகளில் இருந்து இலவசமாக மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான தலைநகரை உருவாக்க மக்கள் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய மன்றத்தின் சுழற்சி முறை தலைமை பதவியை 8வது முறையாக அயர்லாந்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. புதுடெல்லியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் இந்தியாவின் மிக முகமா கூட்டணியாக ஐரோப்பிய ஒன்றியம் கருதுவதாக இந்தியாவிற்கான அயர்லாந்து தூதர் திரு கெவின் கெல்லி கூறினார். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை பல் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதில் அரசு ஒதுக்கீடு, அகில இந்திய மேலாண்மை ஒதுக்கீடு மற்றும் NRI இடங்களுக்கு மாணவர்கள் தனித்தனியே விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை வரும் 10ஆம் தேதிக்குள் இணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 135வது தூரந்த் கோப்பை போட்டியை ராஞ்சி முதல் முறையாக நடத்தவுள்ளது. July 26 தொடங்கும் போட்டியில் இந்திய விமானப்படை அணிகள், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி, இலங்கையின் டிஃபெண்டர்ஸ் FC உள்ளிட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மகள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 12:03 ஆகுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. சில நாட்கள் சில தேதிகள் சாதாரணமாகத்தான் இருக்கும், சில நாட்கள் மட்டும் வரலாற்றில் தடம் பதித்த நாட்களாக இருக்கும். அந்த வரிசையில வரலாற்றில் இன்றைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கு, சோ அதை பற்றிய தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதற்கு முன்னதாக ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912 மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி என்னென்ன நிகழ்வுகள்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ஜூலை மாதம் 2ஆம் தேதி 1861 கல்கத்தா உயர்நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1916 ஜூலை மாதம் 2ஆம் தேதி இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம். உலகளவில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி இந்த தினம், அதாவது தடகள கலாச்சாரத்தை மேம்படுத்த இந்த விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, ஊடக வல்லுநர்கள் அவங்க செய்தி அறிக்கை, அவங்க கதை சொல்லல் உள்ள அர்ப்பணிப்பு இதையெல்லாம் அங்கீகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த தினத்தை கொண்டாடிட்டு வராங்க. முதன் முதலாக 1994 இந்த தினம் நிறுவப்பட்டிருக்கு. விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சிறந்து விளங்கவும் உலகளாவிய விளையாட்டு சமூகத்திற்குள்ள வலுவான உறவுகளை கட்டி எழுப்ப ஊக்குவிப்பதும் இந்த தினத்தின் நோக்கமாக இருக்கு.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்டு டைம் இப்போ 12:21 ஆகுது. விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோல பணியாற்றி நிலா தமிழர் என்று சொல்லக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு மாபெரும் தமிழ் விஞ்ஞானி அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரண கிராமத்தில் பிறந்து சந்திராயன் திட்ட இயக்குநர் வரை உயர்ந்த ஒரு மாபெரும் தமிழ் விஞ்ஞானி இவர். July 2, 1958 அன்று பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதவாடி இந்த ஊரில் பிறந்திருக்காரு. இவர் தந்தை மயில்சாமி, தாய் பால சரஸ்வதி. இவர் தந்தை ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர். கல்வி மட்டுமே நம் வாழ்க்கை முன்னேற்றும் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அரசு பள்ளிகளே படித்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. இளங்கலை பட்டம் கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பெற்றிருக்காரு. 1982 PSG தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்டம் PhDயை முடிச்சிருக்காரு. இத்தனை பட்டங்களும் பெற்ற இவர் இஸ்ரோவில் எப்போது இணைந்தார் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: தமிழர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றி ஒரு சில தகவல் உங்களுக்காக இந்த நேரம் வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. புதுவை 102.8 உங்களோடு நான் நர்ச்சனா. நிலா தமிழர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் 1958 July 2 பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதவாடியில பிறந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இஸ்ரோவில் எப்போ இணைந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1982 இஸ்ரோவில் இணைந்து, அதாவது இளம் பொறியாளராக இவர் இணைந்திருக்காரு. படிப்படியாக உயர்ந்து இந்தியாவின் முக்கிய விண்வெளி திட்டங்களின் இயக்குநராக இருந்திருக்காரு. இன்சாட் வரிசை செயற்கைக்குள்ள ஒரு முக்கிய பங்காட்சி இருக்காரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இந்தியாவின் முதல் நிலவு பயண திட்டம் சந்திராயன் 1. எஸ், இந்த சந்திராயன் 1 திட்ட இயக்குநராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு, இவரின் முக்கிய பங்களிப்பு உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. சந்திராயன் 2 திட்டத்திலும் முக்கிய பங்காற்றி இருக்காரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அது மட்டும் இல்லாம இவர் பங்களிப்பு இன்னும் நிற்கலங்க, இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மங்கள்யான் திட்டத்திலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்காரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். நிறைய விருதுகளை பெற்றிருக்காரு. என்னென்ன விருதுகள்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ஆதித்யா L1 செயற்கைக்குள்ள வழி நடத்தியிருக்காரு. இதன் மூலமாக பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. சந்திராயன் திட்டத்திற்காக 3 சர்வதேச விருதுகளை பெற்றிருக்காரு. 4 விண்வெளி விருதுகளை பெற்றிருக்காரு. பல்வேறு அமைப்புகளின் கௌரவ விருதுகளையும் பெற்றிருக்காரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இந்த நிலா தமிழரை இன்று பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கு. நிலா தமிழர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்.

0: முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. படிகங்களின் அமைப்பை கண்டறிந்தவர், எக்ஸ் கதிர் நிறமாலை மானியை உருவாக்கிய சர் வில்லியம் ஹென்றி ஃபிராக் அவர்கள் 1862 ஜூலை மாதம் 2 இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் பெற்றிருக்காரு. நிறமாலை மானியை உருவாக்கிய சர் வில்லியம் ஹென்றி ஃபிராக் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். மீண்டும் மற்றொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் காற்றலை வழியே சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகநாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும்

0: அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான இரண்டு நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில்

கிழக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 12:50 நொடிகள்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: எங்கோ தொடங்கிய கதை எங்கோ முடிந்தது. காகிதங்களை வேண்டா வெறுப்போடு குப்பை கூடையில் வீசி எறிந்தாள். மாத்திரைகளை எடுத்தாள். அடுத்து மாத்திரைகளையும் மேஜைக்கு அடியிலேயே ஆத்திரத்தோடு போட்டுவிட்டு அலங்கோலமாக எழுந்தாள். வலி மிஞ்சியது. வலிக்கட்டுமே, உயிர் போய்விடுமா என்ன? அவமானம் மிஞ்சியதுதான் மிச்சம். அந்தரங்க கூடம் கைத்தட்டி அழைக்கிறது. ஒருவேளை அது கைக்கொட்டி அழைத்திருக்கலாமோ? கூடத்தில் பல வகை அழகுகளும் பல வழிகளில் சொல்லி சொல்லி வழிந்தன. நவீன காதல் சுயம்பரம் நடக்கவிருக்கும் மண்டபம் என்றால் அங்கே நவநாகரிகம் கண் சிமிட்டி களி நடனம் புரிய வேண்டாமா? ரேவதிக்கு உயிர்த்தி பற்றி எரிகிறது. பானங்கள் சிதறின. நாற்காலிகள் முட்டி மோதிக்கொண்டு புரள்கின்றன. மார்பில் ஊசலாடிய பதக்கத்தையும் சேர்த்து அழுத்தி பிடித்தாள் ரேவதி. காம்பு முனைகளில் எரிச்சல் முண்டிருக்கலாம். அவள் ஆகாயத்திலே மிதந்தாளோ? சுயம்வரமாம், போட்டியாம், ச நடந்தாள். இரகசியமான பீரோவை வெட்ட வெளிச்சத்தில் திறந்தாள். அதோ அந்த திருமண படம். ஞானசீலனும் ரேவதியும் மாலையும் கழுத்துமாக, புன்னகையும் புது நிலவுமாக, எத்துணை கம்பீரமாக தூய்மையுடன் தரிசனம் தருகிறார்கள். அது திருமாங்கல்யம். ரேவதி சிலையானாள். சிலையென்றால் சாமானிய சிலையா? மோகினி சிலை அல்லவா? தீயிலே கால்கள் இடறி விழுந்துவிட்ட பாவனையில் உயிர் துடித்தாள். உடல் துவண்டாள். மனசாட்சி தீ மூட்டிய புண்ணிய நெருப்பிலே அவள் உயிர் திரிகரண சுத்தியோடு அக்கினி பிரவேசம் செய்ததோ என்னவோ? படிக்கட்டில் காலடியோசை. செல்வி குழலி நம்பகமான நல்ல தகவல்களோடு சீக்கிரத்தில் திரும்பிவிட மாட்டாளா? ரேவதி ஏங்கினாள், தவித்தாள், உருகினாள். மணமகன் தேர்வுக்காக 5 மணிக்கு நடக்கவிருக்கிற இன்டர்வியூ இப்போ எனக்கு அவசியம் இல்லையே, தேவையும் கிடையாது. அதை நான் கேன்சல் செஞ்சிட போகிறேன். இப்போ முதலும் முடிவுமாக எனக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கு மிஸ்டர் ஞானசீலனின் உண்மையான நிலை என்ன, நிலவரம் என்ன? இந்த விவரம் எனக்கு தெரிஞ்சால் போதும், மற்றதை நான் பார்த்துக்குவேன். நான் டாக்டர் ரேவதி ஆக்கும். மனத்தில் ஏற்பட்ட அழுத்தம் ஏற்படுத்திய ஆற்றாமையில் அவள் தளர்ந்திருக்கலாம். யார்? அம்மா, நான் தான்மா. நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்லைங்களே, ராவையா தான் அனுப்பிச்சி வச்சாருங்க. உங்கள் கல்யாண பேட்டிக்காக பெரிய பெரிய ஐயா மாருங்கெல்லாம் கச்சிதமாக வந்து சேர்ந்துட்டாங்களாம். சொல்லிட்டு வந்துட சொன்னாங்க. நான் இப்போ யாரையும் பார்க்க போகிறது கிடையாது. நீ போகலாம்.

0: மறுபடி சத்தம்.
1: யார்? குழலியா?
0: அம்மா, நான் தான் ராவ்.
1: என்னவா?
0: வந்துங்க. அதான் வந்துட்டிங்களே. நீங்கள் நடத்த போகிற போட்டிக்கு மணி அஞ்சாகியும் பொறுமையோடு காத்து நிற்காங்க அந்த எட்டு பேரும். அந்நேரத்தில் சிதம்பரம் வந்து அவங்களோட காதில் என்னவோ ரகசியத்தை ஓதினாரு. என்னவோ எச்சில் பழம் எச்சில் பழம் என்ற வார்த்தைங்க மட்டும்தாங்க எனக்கு கேட்டுச்சு. அவ்வளோதான். வந்தவங்க அத்தனை பேரும் பே பிசாசை கண்டதாட்டம் விழுந்தடிச்சிட்டு ஓடி போயிட்டாங்களே. மா, இப்போ நான் என்னம்மா செய்யட்டும்?
2: ஒடுங்கினார் ராவ். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பழம் நழுவி பாலில் விழுந்தாச்சு, அது போதும் எனக்கு.
0: சரி, இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணம்.
2: ராவ், இனி நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கே புறப்பட்டுடலாம். சீக்கிரம் புறப்படுங்க.
0: குட் பை.
3: வெள்ளம் தலைக்கு மேலே போய்விட்டாலும் கூட எதிர்நீச்சல் போட தெரிந்தால் தப்பி விடுவதும் தப்பி பிழைத்து விடுவதும் அப்படியொன்றும் கம்பசூத்திரம் அல்லதானே. இப்போது ரேவதி மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்பட்டாள். எந்த சோதனையையும் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி கொள்ளும் நெஞ்சுரத்தை மீட்டு கொண்டவளாக அவள் தனக்குத்தானே புன்னகை செய்து கொண்டாள். நிர்மலமான நயனங்களில் புதிய ஒளி பளிச்சிட்டது. ஒளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த ஓவியத்தை ஓவிய பாவையாக நின்று பார்த்தாள்.
4: ஆண்டவன் உன்னை நேசிக்கிறான்.
0: மெய்தான்,
4: ஆண்டவன் என்னை நேசிக்கவே செய்வான். நிரபராதியான என்னை நேசிக்காமல் எப்படி இருப்பான் ஆண்டவன்?
0: மிஸ்டர் ஞானசீலன்தான் குற்றவாளி. என்னோட வயிற்றில் வளர்ந்த குழந்தை வயிற்றிலேயே செத்து மடிஞ்சதுக்கு காரணமாக அமைஞ்சிட்ட அவரேதான் குற்றவாளி. அவர் பாவி. அவரோட பாவத்துக்கு என்றைக்காகிலும் ஒரு நாள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாதான் அவர் உண்மையிலேயே மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அப்போதான் நானும் சமாதானம் அடைஞ்சி தலையை நிமிர்த்தி நடக்க முடியும். இப்படி மட்டும் நடந்துவிட்டால் பிரச்சனையில் சரி பாதி தீர்ந்த மாதிரி தானே?
4: முதல் இரவில் அவர் என் கையில் செஞ்சு தந்த சத்தியத்தின்படி அவரோட நெஞ்சில் என்றைக்குமே நான் ஒருத்திதான் குடியிருப்பேன்னு அவர் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கும் சத்தியமான சொல்லாக இருந்தால் அவர்கிட்டயே என்னை இரண்டாம் தடவையாகவும் ஒப்படைச்சிடுறதுல என் வரையிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது.
3: ரேவதி நிம்மதியான பெருமூச்சை நெடுமூச்சை நெட்டி தள்ளினாள். மஞ்சள் நீராடிய மன உணர்வுகள் புல்லரித்தன. இப்போதும் கூட அவளது உயர்வு மனப்பான்மை அவளது மனப்போக்கிலேயே நெறிமுறையுடன் கொடிக்கட்டி பறக்க தவறவில்லை. இசைப்பாடல் காற்றிலே மிதக்கிறது. வானொலியில் தியாகராயரின் வந்தனமூ ரகுந்தனா. கீர்த்தனை சகானா ராகத்தில் மனம் கூட்டுகிறது. ரேவதிக்கு ராகம் புரிகிறது. சுமை இறங்க வேண்டாமோ? ரேவதிக்கு தேவை மாறுதல், ஆறுதல். தேடினாள், துணை வந்தது. அவள் நகை சிந்தினாள். சரணாகதியான நகைப்பாக இருக்கக்கூடும் அது. அடங்காத ஆசையை அடக்க மாட்டாமல் நெடிதுயர்ந்த முக்காலியை நெருங்கினாள். பவ்யமான பாவனை, பாவனையில் அவள் விரும்பாத பணிவு, அவளது விருப்பம் இல்லாமலே மிகுந்திருந்தது. இப்போது அவள் எதையும் நினைக்கவோ அல்லது எதையும் மறைக்கவோ தயாராக இல்லை. அவள் ஒரு வினாடியாகிலும் தன்னை மறந்திருக்க எண்ணினாள். நேர்மையாக நினைத்தால் நினைத்தது நியாயமாக கைகூடுமாமே? ஆத்திரத்திற்கும் அவசரத்திற்கும் சவால் விட்டபடி மதுவில் உருவாய் பருகினாள். கனி இதழ்களில் நெருப்புக் கனி வெடிக்க இதழ்கள் இரத்த சிகப்பு ஆக்கின.
1: தட்டினால் திறக்கப்படுவது கதவு. ஆ, குழலி, மை டியர் மோஸ்ட் குழலி, போன காரியம் பழந்தானேமா? செங்காயும் செம்பழமுமான ஒரு நிலமங்க. டாக்டர் அண்ணன் பம்பாயிலிருந்து இன்னும் திரும்ப காணோமே.
0: மிஸ்டர் ஞானசீலனை பற்றி தானே சொல்கிற?
1: பின்ன என்னங்க?
0: பம்பாய் போய் 7 நாளாச்சுன்னு சொன்னாயே.
1: ஆமாங்க சொன்னேன். அங்கே தொழில் முறையில் என்ன சிக்கலோ என்ன சங்கடமோ?
0: மற்றபடி அவருக்கு சொந்த வேலை ஒன்றும் இருக்காதே.
1: நீங்கள் நினச்சி குழம்புறது கணக்கில் அண்ணன்

0: இங்க தன்னோட திருமண எதையும் என்கிட்ட சொல்லாம செஞ்சிட மாட்டாரு. ஒரு விஷயம் நிச்சயம், அவர் எந்த நேரத்திலையும் இங்க சென்னைக்கு திரும்பிடலாமுங்க. மகிழ்ச்சி: அண்ணன் பேர்ல இவ்வளோ தொலைவுக்கு அக்கறை காட்டுறீங்களே, எங்க அண்ணாவை உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் உண்டுங்களா? மெல்ல கேட்டாள் குழலி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் இசை அமுதா. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று மாஸ் குழுமத்தின் சொத்து வியூக தலைவர் திரு அகமது ஹாசனுடன் நடைபெற்ற சந்திப்பில் இந்தியாவின் கடல்சார் துறையை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். இதுகுறித்த சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கப்பல் கட்டுமானம், பழுதுபார்ப்பு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடுகள் செய்வதன் மூலம் நாட்டின் கடல்சார் துறையை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லி முழுவதும் 70 லட்சம் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பசுமை இயக்க இணையதளத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தொடக்கி வைத்தார். இதில் இணைவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டு அரசு நாற்று பண்ணைகளில் இருந்து இலவசமாக மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான தலைநகரை உருவாக்க மக்கள் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 190 ஆண்டுகள் பழமையான பழைய கலங்கரை விளக்கம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட அரசு அனுமதி அளித்துள்ளது. கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை பார்வையிடலாம். புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்க வேண்டும் என கோரியும் சட்டப்பேரவையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதாராட்டி தலைமையில் நாளை மாலை 4 முதல் 6 வரை கோட்டுச்சேரி கொம்யூன் சிங்காரவேலர் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியோடு நேரடியாக கலந்துரையாடலாம். மேலும் அரசு திட்டங்களின் செயலாக்கம், பொதுமக்களின் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பது உள்ளிட்ட நோக்கங்களுடன் நடைபெறுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க. நேரம் 1:09.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த நாயகி. நேபாளி, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஆங்கில மொழிகள்ல 85 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 90களில் மிகவும் புகழ்பெற்ற ஹீரோயினாக வலம் வந்தவர். தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் படமே ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாம இவருக்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதினையும் பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தது. இவர் ஹீரோயினாக மட்டுமல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நெகட்டிவ்

ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. புற்றுநோயால பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு படங்களில் நடித்ததோடு மட்டுமில்லாம பல சமூக நல பணிகளையும் செஞ்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாம்பே படம் மூலம் தமிழ்ல அறிமுகமாகி தன்னுடைய நடிப்பாலும் முக பாவங்களாலும் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம்பெற்ற நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோ உடைய ஸ்டார்.

0: நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் 1970 ஆகஸ்ட் மாதம் 16 நேபாளில் இருக்கிற காத்மாண்டுல பிறந்தாங்க. பிரகாஷ் கொய்ராலா சுஷ்மா கொய்ராலா தம்பதியருக்கு மகளாக பிறந்த இவருக்கு ஒரு சகோதரர் உண்டு, அவரும் நடிகர் ஆவார். இவருடைய தாத்தா விஸ்வேஸ்வர் பிரசாத் கொய்ராலா அவர்கள் நேபாளுடைய பிரைம் மினிஸ்டராக பணியாற்றியிருக்காங்க. வாரணாசியில இருக்கிற தாய் வழி பாண்டி வீட்டில் தங்கி தன்னுடைய பள்ளி படிப்பை பயின்ற இவர் பின்பு டெல்லி சென்றார் மேலும் படிப்பதற்காக. அங்கு இவர் மாடலிங் துறையிலும் நுழைய பின்பு நடிப்பதிலும் ஆர்வம் கொண்டார். நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் பேரி பெட்டூலா என்கின்ற நேபாள படத்துல முதன் முதலாக நடிச்சாங்க. 1991 வெளியான சௌதாகர் படம் மூலம் ஹிந்தி திரையுலகிலும் தடம் பதிச்சாங்க. இந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. 1995 வெளியான பாம்பே படம் மூலமாக தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது ரசிகர்களுடைய மனதிலும் தடம் பதித்தார் நடிகை மனிஷா கொய்ராலா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: ஒரே ஊர் தான், இவங்க இங்க 2 இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன்.
2: ஆப் லோக் நெக்ஸ்ட்.
3: தேங்க் யூ.
1: நான் எதுவும் தப்பா பேசினானா?
3: சாச்சா,
0: கண்ணை கவர்ந்து இதயத்தில் நுழையும் வல்லமை காதலுக்கு மட்டுமே உண்டு. யார் என்று தெரியாமலே மங்கையின் மனது அவனிடம் தஞ்சம் அடைந்தால் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உரியவனுக்கு தன் உள்ளத்தின் குமுறலை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றால் அவன் கேட்டானோ இல்லையோ, நாம் கேட்போமா இவளின் தவிப்பை? பாடல் வருகின்றது பாம்பே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
3: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
4: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பாம்பே திரைப்படத்துல நடிகர் அரவிந்த் சாமி அவர்களுக்கு ஜோடியாக ஷைலா பானு என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. காதல், தவிப்பு, கண்ணீர், பரிதவிப்பு, பாசம், வெட்கம், புன்னகை, நேசம், தாய்மை என அனைத்து உணர்வுகளையுமே வெகு அழகாக வெளிப்படுத்தி இருப்பாங்க இந்த படத்துல நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள். கண்ணாலனே பாடல்ல இவருடைய உடை, நடனம், எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரசிகர்களால மறக்கவே முடியாது. உயிரே பாடலில் இவர் ஓடி வரும் காட்சி, அதுல இவர் முகம் காட்டும் பாவம் எல்லாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாது அல்லவா. இந்த படத்துல இவர் மகளாக, காதலியாக, மனைவியாக, தாயாக என அனைத்து பரிமாணங்களிலும் தன்னுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய நடிப்பிற்காக பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்காக பாம்பே திரைப்படத்தில இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
5: அடேங்கப்பா, மருமப்பொண்ணு பேசி அது இந்த கிழவன் காதல் வருறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு.

0: சொல்லு.
1: எப்பொழுதும் காதலனுக்கு எளிதாக இருக்கும் ஒன்று காதலிக்கு எளிதாக இருக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும்? மனமுருகி அழைக்கின்றான் தன் காதலியை, மறுக்கவும் முடியுமோ அவளால்? வந்துவிட்டால் தன் அவனை தேடி. சங்கமமாகும் இரு உயிரின் ஓசையை பாடல் மூலம் கேட்கப் போகின்றோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பாம்பே, இந்தியன், முதல்வன், ஆலவன்தான், பாபா, மும்பை எக்ஸ்பிரஸ், மாப்பிள்ளை, ஒரு மெல்லிய கொடு முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 1996 இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் இந்தியன். இதுல நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. நாயகனை காதலிக்கும் ஐஸ்வர்யா மற்றவர் அவனை நடத்தும் விதத்தால் எரிச்சல் அடைந்தாலும், தன்னவனுடைய சில செயல்களால கோபம் கொண்டாலும் அவன் மீது அதிக நேசம் வைக்கிறாங்க. தன்னுடைய தோழியுடன் இணைந்து அவனுடைய உயிரை காப்பதற்காக உதவுறாங்க. அவனுடைய தந்தையிடம் அவனுடைய உயிரை காப்பதற்காக போராடுறாங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா கதாபாத்திரத்துக்கு ஏற்ப வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. இந்தியன் படத்துல வரும் டெலிபோன் மணிபோல் பாடல் பலருடைய ஃபேவரட் பாடலாகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்பொழுது உங்களுக்காக இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
3: பணத்தை நீட்டி என்ன இன்சல்ட் பண்றீங்க? உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா?
4: பின்ன அப்பல இருந்து சந்திரு சந்திரன் தொண்டை வரல கத்திட்டு இருக்கல, பணம் வச்சாதான் நிமிந்த பாப்பியா நீ? அப்படி பணம் பழகிடுச்சா உனக்கு?
3: வாரி எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ற பார், நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நிதானமா டாப் அடிக்கலாம். வாட்ஸ் தி ப்ராப்ளம்?
4: கிருஷ்ணா கார்ல அடிபட்டுட்டான்.
3: நம்ம கிருஷ்ணா மேல எல்லாம் அந்த வெரி பியூட்டிஃபுல் டாக், இன்னும் அடிக்கடி படல எப்படி சார்?
4: நல்ல அடி கால்ல.
3: ஐயோ நாளே கால் தானே இருக்கு, முன்னங்கால பின்னங்கால?
4: உன் தலை சந்திரு, எனக்கு அந்த கார் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்.

0: நம்பர்
1: TN09Z75 கேட்டது போ. ஐஸ்வர்யா, இந்த விஷயத்தை நீ அப்படியே உற்று பெருசுபடுத்தாதே.
0: பாத்தியா, நீ மத்தவங்க மாதிரி பேசுற பாரு.
2: காதலியை வர்ணிக்க காதலனுக்கு சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? நம் கேட்கும் ஓசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை வெளிப்படுத்தும். ஆனால் இவனுக்கு மட்டும் விதிவிலக்காக வேறொன்றை ஞாபகப்படுத்துகின்றது. அப்படி இவனுக்கு என்னதான் தோன்றியது? பாடல் வருகின்றது இந்தியன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
2: இளைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1998 ஹிந்தியில வெளியான படம் தில்சே. இந்த படம் உயிரேவாக தமிழ்ல டப் செய்யப்பட்டது. இந்த படத்துல இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தையும் முகத்துல இவர் வெளிப்படுத்தும் எக்ஸ்பிரஷனையும் ரசிகர்களால நினைக்காம இருக்கவே இயலாது. சூழ்நிலை காரணமாக தவறான பாதையில் பயணிப்பவள் நாயகனுடைய காதலால முடிவில் அவனுடனே மரணிக்கிறாங்க. உயிரே படத்துல வரும் பூங்காற்றிலே பாடல் பலருடைய மனதை வருடிய பாடலாகும். உயிரே திரைப்படத்துல நாயகன் இவரிடம் பேச வரும் போதெல்லாம் அவனை தவிர்க்க இவர் மேற்கொள்ளும் முயற்சிகள் காண்பதற்கே யதார்த்தமாக இருக்கும். இன்று வரை இந்த படம் ரசிகர்களுடைய நினைவில் நிலைத்திருப்பதற்கு இவருடைய நடிப்பு முக்கிய காரணமாகும். இப்பொழுது உங்களுக்காக உயிரே திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
3: உலகத்திலேயே உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? யோசிக்காத, டக்குன்னு சொல்லு. 3 என்றனா 1 2.
4: அம்மா உள்ளங்கே.
3: அம்மா உள்ளங்கே. 2வது
4: இங்க ஒரு கோயில் மடத்து புறா.
3: 3
4: கவிதை.
3: இப்போது சொல்லு, உலகத்திலேயே எது உனக்கு பிடிக்காதது?
4: நீ இவ்வளவு கிட்ட வரதே எனக்கு பிடிக்கல.
3: போய் சொல்ற.
4: உன் சிரிப்பு உன் அதிக பிரசங்கி தானே. உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் ஒன்னு பிடிக்கல.
3: ஆக்சுவலா உனக்கு என்ன பார்த்தா போறாம
2: நம் நேசிப்பவர்களின் பிரிவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாதல்லவா? அப்படித்தான் எங்கும் தன்னவளை தேடி தவிக்கின்றான் இவன். தன்னுடைய நிலையை இதை விட வேறு எப்படி சொல்லிவிட முடியும் என்று நாம் எண்ணும் அளவில் இவன் அந்த மங்கைக்காக தவிப்பதை இந்த பாடலில் வெளிப்படுத்துகின்றான். இவனுடைய நிலையை அந்த மங்கை அறிந்தாளா? இவனை தேடி வந்தாளா? பாடல் வருகின்றது உயிரே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1999 வெளியான முதல்வன் திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு ஜோடியாக, கிராமத்து பெண்ணாக தேன்மொழி கேரக்டர்ல நடிகர் விஜயகுமார் அவர்களுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. கவலைகள் ஏதும் இன்றி தன்னை சுற்றி இருப்பதை நேசிக்கும் தேன்மொழி தயக்கம் கொண்டு, பின்பு காதல் கொண்டு, பிறகு தந்தையுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு காதலனுடைய வெற்றிக்காக காத்திருக்கிறாங்க. இதற்கிடையே பல நிகழ்வுகள் நடக்குது. முடிவுல தந்தையுடைய சம்மதத்துடன் தன்னவனுடன் இணையறாங்க தேன்மொழி. மென்மையான உணர்வுகளை தன்னுடைய நடிப்பால இந்த கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. முதல்வன் படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்துல வரும் பாடல்கள் இன்று வரை பலரால் கொண்டாடப்படுபவை. இப்பொழுது உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சீன் வருது.
3: என்னது பாம்பா?
4: பாம்பு
5: என்ன
6: வேணாலும்
3: உயிரை விட முடியுமான்னு
6: கேட்பேன்.
3: உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன்.
2: வாழ்க்கை என்பது அந்த ஓட்டத்தில் ஓடுவதுதானே, அப்படித்தான் காதலும் கூட. மங்கையின் மனது அவன் வழியே சென்று விட்டது. மறுபடி மீளவும் முடியுமா? அவன் போகும் வழியெல்லாம் இவளின் இதயமும் போனால் நிலைமை எப்படி இருக்கும்? பாடல் வருகின்றது உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2001 வெளியான ஆலவந்தான் திரைப்படத்துல ஷர்மிலி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய நடனம் நடிப்பு வேறொரு பரிமாணத்துல இருக்கும். விளையாட்டு வினையாக முடிவில் தான் நேசிப்பவனாலே மரணிக்கும் ஷர்மிலி கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை பொருத்தமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. 2002 இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பாபா திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக சாமுண்டீஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. சிறு சிறு மோதல் பின்பு காதல் வந்தாலும் தன்னை விட்டு பிரிந்து வேறொரு பாதையில பயணிக்கும் தன்னவனுக்காக

0: காத்து நிற்கும் சாமுண்டீஸ்வரி கேரக்டர்ல இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. 2005 வெளியான படம் மும்பை எக்ஸ்பிரஸ். இந்த படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு தாயாக அகல்யா கேரக்டர்ல. இந்த படம் ஹிந்தியிலும் எடுக்கப்பட்டது. அதிலும் இதே கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கைராலா. உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. 2011 இவருடைய நடிப்பில் வெளியான படம் மாப்பிள்ளை. இந்த படத்துல நடிகை ஹன்சிகா அவர்களுக்கு தாயாக பணக்கார பெண்மணியாக தோன்றியிருப்பாங்க ராஜேஸ்வரி கதாபாத்திரத்துல. பணத்தை பிரதானமாக எண்ணும் ராஜேஸ்வரி தன்னை ஏமாற்றி தன்னுடைய மகளை மணக்கும் நாயகனுடன் மோதினாலும் முடிவில் அகந்தியை விட்டு தன்னை மாற்றி தன்னுடைய குடும்பத்துடன் இணையும் கதாபாத்திரத்துல நெகட்டிவ் ஷேட்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மனிஷா கைராலா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்தில் இருந்து ஒரு காட்சி வருது.
1: இனிமே சத்தியமா இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க.
2: இங்க இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என் பொண்ணு கேட்டு வந்தாங்க, பட் நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நாளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவங்க முன்னாடி என்னால கை கட்டி நிக்க முடியாது. என் முன்னாடி உட்கார்ந்து காலாற்ற மாப்பிள்ளைய விட என் பின்னாடி நின்னு கை கட்டி நிக்கிற மாப்பிள்ளையதான் என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணு உன்னை விரும்பி இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன். ஏய், மாப்பிள்ளைய பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க.
0: 2016 கன்னடம் மற்றும் தமிழ்ல வெளியான படம் ஒரு மெல்லிய கோடு. இந்த படத்துல மாயாவாக நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. இந்த படமே தமிழ்ல நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான படமாகும். நநடிகை மனிஷா கொய்ராலா அவர்களுக்கு 3 முறை பிலிம்பேர் விருதும் 1 முறை தென்னிந்திய திரைப்பட விருதும் வழங்கப்பட்டிருக்கு. நேபாள அரசு 2001 ஆர்டர் ஆஃப் கோர்கா தட்சிண பாகு வழங்கி கௌரவித்தது. இவருக்கு இவை மட்டுமில்லாது இன்னும் நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தன்னத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களுடைய நினைவில் நீங்காத இடம்பெற்ற நடிகைகளில் ஒருவரான நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் கடந்து விடுவோம் என்கின்ற உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. இனிமையான இசை தூரல்கள் காலத்தை வென்ற கானங்களாக உங்களுக்காக இந்த நேரம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சிவந்தமன் படத்திலிருந்து.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: காலத்தை வென்ற கணங்கள் கெடைச்சிக்கிங்க பாடல். இந்த நேரம் உங்களுக்காக அன்பே வா படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
3: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2nd கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இருந்த
3: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இருந்தார்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 2:43:59 நொடிகள். காலத்தி வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் இருந்து.
2: கச்சட்டத்தை பாரு
3: கச்சட்டத்தை பாரு
2: தள்ளினமாம்.

0: வல்லினமாம்
1: எங்கனமான
0: எங்கனமான
1: மெல்லினமாம்
0: மெல்லினமாம்
1: யரல வழல
0: யரல வழல
1: இடையினமாம்
0: இடையினமாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: அங்கென்று போட்டிக்கு வருவார்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்தார்.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: மன்னா மன்னா,
5: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
4: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
5: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
4: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி?
4: இத கேளுங்க அண்ணா.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமா அண்ணா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஹாலிடோசிஸ் அதாவது வாய் துர்நாற்றம் பற்றிய காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிக்க இருக்காங்க புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். வெல்கம் டு தி ஷோ டாக்டர்.
1: வெல்கம். தேங்க் யூ
0: டாக்டர். அதாவது ஹாலிடோசிஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? இது சாதாரண வாய் துர்நாற்றத்திலிருந்து எப்படி வேறுபடுது அப்படின்றது நம்ம நேருக்கு சொல்ல முடியுமா டாக்டர்?
1: நீங்களே அந்த குஷின்லே செகண்ட் லைன்லே சொல்லிட்டீங்க, வாய் துர்நாற்றம்ட்டு ரெண்டு விதம் இருக்கு. ஹாலிடோசிஸ்னா வந்து என்னன்னா, ஒரு பர்சிஸ்டண்டா ஒரு லாங் டேர்ம்ல நீங்க பிரஷ் பண்ணாலுமே அந்த துர்நாற்றம் போகாது, ஒரு பாயிண்ட் வரைக்குமே ஸ்ட்ரெச்சாக இருக்கும், என்னதான் பண்ணாலும் போகாம ஒரு 2-3 weeks பர்சிஸ்டண்டா ரொம்ப லாங் டேர்ம் கண்டினியூஸா நீண்ட காலமா இருக்கிறது தான் ஹாலிடோசிஸ் சொல்றது. பேட் பிரெத் அதான், நீங்க கொஞ்ச நாள் இப்ப நீங்க கார்லிக் பூண்டு இந்த மாதிரி சில பொருட்கள் சாப்பிட்றதுனாலயோ, இல்ல மவுத்துல அல்சர் இருக்கு, இல்லைன்னா ஒரு வாயில ஒரு டென்சர் போடுறாங்க, சில இதனால இன்ஃபெக்ஷன், ஓரல் ஹைஜீன் ப்ராப்பரா வச்சிடல அந்த டைம்ல, அந்த டைம்க்கு மட்டும் இருக்கிறது தான் டெம்பரவரியா இருக்கிறது தான் வந்து பேட் பிரெத்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம்
0: டாக்டர். அதாவது தெளிவாக சொன்னீங்க, ஸோ நேர்களுக்கு வந்து இது சம்மந்தமாக ஒரு புரிதல் இப்போ இருக்கும். ஸோ இப்போ வந்து கால் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம நேர்களும். நேர்களே உங்களுக்கும் அதாவது வாய் துர்நாற்றம் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்ததுன்னா டாக்டர் விளக்கம் அளிக்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர் நேயராக இருந்தீங்கன்னா 0413 என்ற புதுவையோட முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள் டாக்டர். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
0: நேர்களே இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஹாலிடோசிஸ் அதாவது வாய் துர்நாற்றம் அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க டாக்டர் ரிக்து அவர்கள். டாக்டர் நேயர் வந்திருக்காங்க நிகழ்ச்சியோட முதல் நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: எங்களுடைய மருத்துவருக்கும் உடன் இருக்கும் எங்களுடைய பாசத்துக்குரிய தோழருக்கும் பொன் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார்.
4: நெடுநாள இதனை யாருக்கிட்ட கேட்டு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற ஒரு மனஸ் போராட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு சிலரோட பேசுகிற போது உனக்கு வாய் துர்நாற்றம் மாதிரி வருது அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல, இதுக்கு உடனடி நிவாரணம் என்ன, மறுபடியும் வராம இருக்க அது என்ன பண்ணணும், ஒரு சில வார இதழ்கள்ல சில மருத்துவ குறிப்புகள் கொடுக்கறாங்க, அப்படி செய்தா அது சரியாகுமா, இல்ல உங்க கண்ணோட்டத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.

0: ஓகே ஓகே சார், அவங்களுக்கான
1: ஓகே
0: வேகத்தை வந்து டாக்டர் கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: விரிவான பதில் எனக்கு கொடுத்தீங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.
0: நன்றி சார், நன்றி சார். டாக்டர் சார் வந்து நம்மகிட்ட அப்படியே நம்ம பேசும்போது அவர் வந்து கேட்டுப்பாங்க. ஓகே, அவரோட கொஸ்டின்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க.
2: ஓகே, நல்ல கேள்வி. ஆக்சுவலி இதை ஃபர்ஸ்ட்டு வெளியே சொல்லவே பீப்புள் மக்கள் வந்து
0: தயக்கப்படுவாங்க.
2: நம்ம கிட்ட டாக்டர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து இது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு மோர் தென் 2-3 weeks வாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து சிஸ்டமிக்காக உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த லங் ப்ராப்ளம்னால இருக்கலாம், ஸ்டொமக்கில் அது சில விஷயங்களால், அந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்னால இருக்கலாம், இல்லை வாயில் ஓரல் ஹைஜின் உள்ள அழுக்கு சம்மந்தமாக அழுக்கு படிஞ்சிருக்கு, இல்லை இந்த பேஷண்ட் வந்து ஏஜ் என்னன்னு பார்க்கணும். அடல்ட்ஸ்க்குலாம் மோஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்களா, என்ன மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓரளவு நம்ம பார்த்தா தான் அது என்னன்னு சொல்ல முடியும். இப்போ ரெமடிஸுன்னு இவங்க எடுத்தேன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெமடிஸுன்னு சொன்னால் டெய்லியும் ப்ரஷ் மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், அந்த ஃப்ளாஸ் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணுறது தான் நம்ம வீட்டிலே நம்ம பண்ணிக்கோ. அதை தாண்டி புக்கில் ஏதோ போடுறாங்க இப்படி சாப்பிட்டா சரியாயிடும் அது அப்படிலாம் இல்லை. அதுக்கு பெட்டர் நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை போய், ஒரு டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோ உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி டென்டல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிக்கீங்களா அதை பொறுத்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும், டிஃபர் ஆகும்
2: கண்டிப்பாக.
0: ஓகே டாக்டர், அதாவது அவருக்கு சொன்னது மெயின் ரீசன் ஏதாவது என்ன காரணம், முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டாரு. நீங்களும் அதுக்கு தெளிவான விளக்கமும் சொல்லிட்டீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கான டாக்டர்ஸ் வந்து நம்ம போய் விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் இது வந்து நம்மளே வந்து செல்ஃபா எப்படி இப்ப நம்ம கிட்ட அந்த ஸ்மெல் வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பேருக்கு அது தெரியும். இப்ப அவர் சொன்ன மாதிரி நேர் சொன்ன மாதிரி என்ன சொல்றாருன்னா மத்தவங்க தான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அதுக்கு முன்னாடி நம்மளே ஹைஜீன் பண்ணிக்கிறதுக்கு என்ன மெஷர் பண்ணலாம் டாக்டர்?
2: கண்டிப்பா மார்னிங் நைட் 2 times கண்டிப்பா ப்ரஷ் பண்றத கண்டிப்பா இது பண்ணணும். ப்ரஷ் அடிக்கடி 1-3 months சேஞ்ச் பண்ணுறது. டாக்டர்ஸ், சில டாக்டர்ஸ் வந்து ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பல் இடுக்கில் போய் சாப்பாடு தங்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஃப்ளாஸ் பண்ணி பண்ணுறது. ஸ்மோக்கிங் ஹேபிட் அதெல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணணும். ஒன்று புகை இல்லையா இருக்கலாம், இல்லை வந்து நார்மல் ஸ்மோக் அந்த சிகரெட்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாமே பண்ணாலே
0: டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பல் மற்றும் ஈரில் ஏதாவது பிரச்சனை இருந்தனால இந்த முக்கியமாக ஏற்படும் டாக்டர், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் டாக்டர்? இந்த மாதிரி
2: பல் ஈர் பிரச்சனைனா கண்டிப்பாக நீங்கள் என்ன செக் பண்ணலாம்னா ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கலாம். ரத்த கசைவு ஏதாவது வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தாலே உள்ள அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். பல்ல சுற்றி அழுக்கு இருக்குது, ஃபுட்டு வந்து அங்கேயே தங்கியிருக்கு எல்லா பல்லுக்கும் எடுக்கல, ஸோ அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் டென்டிஸ்ட் அப்ரோச் பண்ணி பல்ல க்ளீன் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஈர் கசைவு வருதுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம்
0: டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நாக்கில் வந்து படிஞ்சிருக்குல்ல டாக்டர், வெள்ளை படலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எந்த வகையில் இந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்தும், ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது டாக்டர்?
2: கண்டிப்பாக இது ஆக்சுவலி இது மெயினான ஒரு விஷயம். இப்போ பல்ல சுற்றி இருக்கிற அழுக்கு தாண்டி நாக்கில் பின்னாடி பக்கமாக அந்த பேக் சைடில் வந்து ஒரு ஒயிட் கோட் மாதிரி லைக் மேலே படலமாக படிஞ்சிருக்கும். எதனால் வரும்னா பாக்டீரியா, ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்னால டெட் செல்ஸ்ன்னு இருக்கும், இறந்து போய் டெட் செல்ஸ்லாம் இருக்கும். இந்த மூணு விஷயங்களும் அது பின்னாடி படர்ந்து இருக்கிறதுனால அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் மாதிரி கொடுக்கும். ஸோ அதை வந்து அந்த டங் ஸ்க்ரேப் பண்ணுறது இதெல்லாம் வந்து பல்லு க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டங் ஸ்க்ரேப் எல்லா பல்லுக்கு ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரேப் பண்ணுறது இருக்கும், அதை யூஸ் பண்ணி டங் ஸ்க்ரேப் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்.
0: டாக்டர் இப்போ வந்து அந்த டங் ஸ்க்ராப்பர் சொல்றீங்க, ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது எந்த வயசுல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதாவது இருக்குங்களா டாக்டர்? இப்போ சின்ன குழந்தைங்களும் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ பெரியவங்களும் அடல்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும்ல டாக்டர், அதுக்கு வேற என்ன பண்ணலாம் டாக்டர்? அவங்க டங் ஸ்க்ராப்பர் இல்லாம இந்த விஷயத்துக்கு வேற என்ன பண்ணலாம் டாக்டர்?
2: எவ்ரி மீலுக்கு அப்புறம் வாயை கொப்பளிச்சு பாத்துக்கிறது நல்லது, 2 times ப்ரஷ் பண்றது நல்லது. இது பேசிக்கா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து மோஸ்ட் அடல்ட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கும் கம்பேர் டு லைக் சில்ட்ரன்ஸ்க்கு.
0: ஓகே டாக்டர். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஹாலிடோசிஸ், அதாவது வாய் துர்நாற்றம், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசலாம். நேர்களே, நீங்களும் இதுக்கான சந்தேகம் உங்களுக்கு இருந்தனா, ஏதேனும் சந்தேகம் இருந்தனா, கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. டாக்டர் ஒரு சாங்க்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம்னு இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 3:16:13 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஹாலிடோசிஸ், அதாவது வாய் துர்நாற்றத்துக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். டாக்டர், அதாவது சாங்க் முன்னாடி கேட்டிருந்தோம் இல்லையா டாக்டர், அதாவது இந்த டங் கோட்டிங் பத்தி பேசியிருந்தோம். அடுத்ததான் அதே மாதிரி இந்த வாய் உலர்ந்து போகுதுல டாக்டர், ட்ரை மவுத்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இந்த வாய் துர்நாற்றத்துக்கு காரணமா இருக்கும் டாக்டர்?
3: ட்ரை மவுத், அது ஜெரோஸ்டோமியான்ற இன்னொரு நேமும் இருக்குது. ட்ரை மவுத்து, இப்போ வாய் ட்ரையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே வந்து அந்த உமிழ்நீர் சுரக்கிறது, அந்த சலைவா சுரக்கிறது வந்து கம்மியாயிடும். ஸோ அது கம்மி ஆயிட்டாலே பாக்டீரியா வந்து அதோட ஆக்டிவிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ட்ரை, லைக் அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போதுமே இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை மவுத், நம்ம வண்டியில் போனாலும் இந்த கிளைமேட்டுக்கு ட்ரை மவுத் ஆகிறது. ஸோ நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கணும். எடுத்துகிட்டே இருக்கும்போது அது நியூட்ரைஸ் ஆகும், லைக் சலைவாஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால அந்த பாக்டீரியாவும் நியூட்ரலைஸ் ஆகி நீங்க நார்மல் ஆயிடும், லைக் அந்த பேட் ஸ்மெல் வராம தவிர்க்கலாம். நிறைய பிளென்டி ஆஃப் வாட்டர் நிறைய குடிக்கணும். ஆக்சுவலி
2: டாக்டர், அப்ப அந்த ட்ரை மவுத்தும் ஒரு காரணம்.
3: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த மாதிரி சலைவா செக்ரீஷன் கம்மியாகும் போது, பாக்டீரியல் க்ரோத் அதிகமா, அந்த ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும் போது கண்டிப்பா பேட் ஸ்மெல் வரதான் செய்யும்.
2: இந்த மாதிரி ஒரு வெளியில போறோம், இல்ல சம்மர்ல இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்றோம், இல்ல பைக் டிராவலோ இல்ல வெஹிக்கிள் போறோம் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்திருந்தா இந்த இதை நம்ம வந்து கட் பண்ணலாம் டாக்டர்?
3: அதான், ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சலைவரி அந்த இது அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதிகமாகச்சுனாலே அது நியூ, லைக் எதுவுமே பாக்டீரியல் குரோத் எதுவுமே இல்லாமல் நார்மலைஸ் ஆகி பேட் பிரெத் இல்லாமல் பார்த்துக்கலாம்.
2: டாக்டர், அதேமாதிரி இந்த ஃபுட்டு, நம்ம வந்து நிறைய ஃபுட் வந்து டெய்லி எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து நமக்கு லைட்டாக வந்து அந்த பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டாக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ரெமடிஸ் இருக்குங்களா? ஃபுட் சைடில் நம்ம வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்
3: டாக்டர்? இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே ட்ரை அந்த லைக் பேட் பிரெத் சொல்லியிருந்தேன், ஹாலிஸ்டோசிஸ் சொல்லியிருந்தேன். ஹாலிஸ்டோசிஸ்னா வந்து ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இருக்கிறது, இந்த டெம்பரவரியாக இருக்கிறது வந்து அதெல்லாம் வந்து சிஸ்டமிக் காஸாக இருக்கும். சிஸ்டமிக் காஸ் 24 hours இருக்கிற விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி கார்லிக் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால, பூண்டு வெங்காயம் சாப்பிட்றதுனால அந்த மாதிரி பிரச்சனை ஸ்மெல் வருதுன்னு சொன்னால், நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரவரியாக அந்த டைமில் அது லைக் அது போயிடும். நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே போகும். அது கொஞ்ச நாள் அதை தாண்டியும் பர்சிஸ்டண்ட்டாக ரொம்ப லாங் டேர்மாக இருக்குதுன்னா கண்டிப்பாக டாக்டர் செக் பண்ணி என்னன்னு.
2: டாக்டர், அதை விட மெயினான திங் என்னென்னா, இப்போ புகைப்பிடித்தல், புகையிலை, பாக்கு, ஸோ இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ்க்கெலாம் எந்த அளவுக்கு இந்த வாய் துர்நாற்றம் வந்து அதிகரிக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
3: கண்டிப்பாக அந்த ஸ்மோக் பண்ணுறாங்க மக்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை மவுத்துன்றது வரும். ஸோ அந்த டைமில் பாக்டீரியல் ஆக்டிவிட்டி அதிகமாகும். அந்த கரெல்லாம் படியுது இல்லை, பல்லை சுற்றி கரை படியிறது, அந்த கரை படியிறது, கம் வந்து ஈர் ரத்தம் வர்றது, ஈர் கசைவு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக வந்து வாய் துர்நாற்றம் இருக்க தான் செய்யும். அந்த பீப்புள் இப்போ ஸ்மோக் பண்ணிட்டு வந்து பேசினாலே அந்த இது ஸ்மெல் ஆர் சம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் அந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இதாகிறப்போ அந்த இதுவும் இருக்கும்.
2: இப்போ அது வந்து இந்த ஃப்ரீக்வெண்டாவே நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்குமே நிறைய டைமுக்கு இதெல்லாம் இதனாலதான் இந்த காசஸ்லாம் ஏற்படுது அப்படின்றதுலாம் தெரியாம இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் மாதிரி சொல்ல முடியுமா?
3: ஓகே, இப்போ ஸ்மோக் பண்றாங்க அவங்களுக்கே தெரியும், இது வந்து அதில் நம்ம மட்டையிலே போட்டிருக்கோம், லைக் ஸ்மோக் காஸ் கேன்சர் அப்படின்னு இருக்கும், அதில் பிக்சரோட போட்டிருப்பாங்க. பீப்புள் அதை வந்து அலட்சியமாக அதை விட்டுறாங்க. அதில் நிக்கோட்டின் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அதை தாண்டி 75 லைக் 1000 மேலே அந்த ஒரு பைப்லேயே அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கேன்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ அது இதுவாகலாம் ஒரு ஃபியூச்சர் இதில் இதாகும். அதிலே ரெண்டு வகைப்படுவாங்க, லைக் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, ஸ்மோக்கிங் டொபாக்கோ, ரெண்டு இது இருக்குது. இந்த ஸ்மோக் புகை வர்றது வந்து அந்த ஸ்மோக்கிங், லைக் சிகரெட் மாதிரி வெத்தலை பாக்கு இதெல்லாம் போடுறது, அந்த வாயில் ஹார்ன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது, லைக் ஸ்மோக்லெஸ் லைக் டொபாக்கோ அந்த மாதிரி,
2: புகையில்
3: இது எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஒரு பாயிண்ட், கூலிப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, இது எல்லா சப்ஸ்டன்ஸுமே லைக் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து கேன்சர் வரக்கூடிய இதுதான். ஸோ இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்துல பார்த்தோம்
2: டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு மித் இருக்குது, அதாவது நமக்கு வாயில் ஒரு துர்நாற்றம் ஏற்படுதுனாவே ஜென்ரலாக என்ன சொன்னாங்க, வயிற்றில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் பெரியவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அதுதான் இனிஷியலாக சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸ்டொமக் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டொமக் பிரச்சனையால் வருமா டாக்டர்?
3: ஒரு 80-90% வந்து ஸ்டொமக்னால கிடையாது, எல்லாமே ஓரல் மவுத்து தான்.
2: ஓகே,
3: ஒரு 10% சில ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கு, கேஸ்ட்ரிக் அந்த ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி லைக் வயிறுலேருந்து வாய் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஆசிட் இது செக்ரெட்டாக எகுத்துன்னு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாயில் லைக் அந்த ஸ்மெல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது இருக்கலாம். சம் டிஸார்டர் கைண்ட் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டர்னல் டிஸார்டர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வயது சம்மந்தமாக ஒன்று ரெண்டு ரேர் இதில் தான் அந்த மாதிரி பேட் பிரெத் இருக்கும்.
1: டாக்டர், அதே மாதிரி வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்காங்க, சைனஸ் தொற்று, அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டையில் ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் ஏற்படுமா டாக்டர்? பாசிபிள் இருக்கா டாக்டர்?
0: ஆ, கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஈர்க்கசைவு இருக்கும், ஃபுட் லாஜ்மெண்ட், அந்த ஃபுட் எல்லாம் மாட்டிட்டாங்க இருக்கும் அவங்களுக்கு. அது சைனஸ் இன்ஃபெக்ஷன்னாலுமே த்ரோட்டு கீழே வர அந்த மேக்ஸ்லாம் அது கிட்ட தான். ஸோ அவங்களுக்குமே எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்மெல்ல இருக்கும். ஃபவுல் ஸ்மெல்னு சொல்லுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மெல்லில் அது ஒன்று ஒன்று இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே இருக்கும். அது எல்லாமே வாய் கிட்ட வர விஷயங்கள்னால லைக் கண்டுபிடிச்சிடலாம். லைக் பல்லுல ஏதோ ஈர்க்கசைவு இருக்குது, ஆர் பல்லு சொத்த பல்லு, அதில் ஃபுட்டு எல்லாமே இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னாலே பேட் பிரெத் வர செய்யும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாமே.
1: டாக்டர், இப்போ காசஸ் வந்து நிறைய காசஸ் இருக்குது, இதனால் ஏற்படுதுன்னு சொல்லலாம் டாக்டர். ஸோ வந்து எப்போ வந்து இது நம்ம டாக்டர்கிட்ட வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏதாவது டைம் இருக்கா? சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வாய் கொப்பளிக்கிறதுனாலையோ இந்த மாதிரி ஏதாவது மவுத் ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த அந்த ஸ்மெல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தற்போதைக்கு அது மாதிரி ரெமடியாக பண்ணிட்டு இருக்காங்களா டாக்டர்? ஸோ வந்து நம்ம எப்போ வந்து அதை கேர் பண்ணணும்னா டாக்டரை போய் கன்சிடர் பண்ணணும்னா எந்த லெவல் எதாவது இருக்குங்களா டாக்டர்?
0: கண்டிப்பாக ஒரு 2 weeks மேக்ஸிமம் பார்க்கலாம், 2 to 3 weeks மேக்ஸிமம் பார்க்கலாம். அதை தாண்டி போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயும் கன்சிடர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, வேறு என்ன ரீசன்னால அப்படின்ற மாதிரி.
1: டாக்டர், ஒரு நேர் வராங்க, பேசிடலாம் டாக்டர். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் சார்.
1: சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: ஆ, கண்டிப்பாக டாக்டர், எனக்கு என்ன கேள்வின்னா, பொதுவாக இந்த சைனஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தலைக்கு குளிச்சா அது அக்ரிவேட் ஆகுது அப்படின்னு கேள்விப்படுறேன். இது எதனால வருது அப்படிங்கறதும், சைனஸ்ல இந்த ரன்னி நோஸ் அப்படிங்கறது ரொம்ப காமனாகவும் இருக்கு. இந்த ரன்னி நோஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதா, அது கம்ப்ளீட்டா கியூரபிள் இல்லையா, இது வந்து ஹெரிடிட்டரியாம வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே சார், டாக்டர் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து வாய் துர்நாற்றத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ இருந்தாலும் சார் வந்து கேட்டிருக்காங்க.
2: ஆ சரி, என்னன்னே நான் கேள்வி கேட்கறேன் ரிலேட்டட் டு வாய் துர்நாற்றம். எனக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு எடுத்துட்டோம்னா நைட்டு சமயத்துல நம்ம பல் தேய்க்கிறது, வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கறது ஜெர்ம்ஸ் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சப்போஸ் ஒரு நபர் அது மாதிரி பண்ணல அப்படின்னா இந்த சொத்த பல்லு இல்லைன்னா இதர விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பாக அமையுமா? அண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வாயில வந்து இந்த துர்நாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் சாப்பிட்ற உணவுகளையும் தாண்டி என்சைம்ஸ் அப்படின்ட்டும். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, சாப்பிட்ற உணவுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கா அல்லது என்சைம்ஸ்னால இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வருதா, எனக்கு இதை பத்தியும் சொல்லிடுங்களேன்.
1: ஓகே ஷோர் சார்,
0: ஓகே தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ.
0: இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், காலையில் இப்போ 3 வேளையும் சாப்பிட்றீங்க, காலையில் மட்டும் லைக் ப்ரஷ் பண்ணிட்டு விட்டுட்டா நைட் மதியானம் நைட்டு சாப்பிட்றீங்க, நைட் எதுவுமே சாப்பிடாம படுத்துட்டீங்கன்னா லைக் எல்லா ஃபுட்லேயும் ஸ்டிக்கிய ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது, பல்லில் ஒட்டிகிட்ருக்கும். லைக் அந்த கடவா பல்ல கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஒட்டிகிட்ருக்கும், சிலது நம்ம ஒழுங்காக ப்ரஷ் பண்ண மாட்டோம் அப்படியே விட்டு. நீங்கள் காலையிலேயும் நைட்டும் கண்டிப்பாக 2 times ரெகுலராக ப்ரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, பாக்டீரியா அந்த என்சைம்ஸ் அப்படிலாம் இதில் பாக்டீரியல் ஆக்டிவிட்டி வந்து நைட்டு தான் வேலை செய்யும். லைக் அதுதான் அப்போ தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகும், சொத்தம் வர்றதுக்கோ ஏதோ ஒன்றும். லைக் ஃபுட் எல்லாமே நீங்கள் நைட்டும் வாயை குப்பிச்சு ப்ரஷ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே எந்த இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லோ சொத்த வராமலோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பேசிக்காக இதான், அதுவும் ப்ரெஷ்ஷிங்கில் வந்து ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்குன்னு இருக்குது, ப்ராப்பர் ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் இருக்குது. சில பேர் அவசர அவசரமாக காலைல போகணும்னு ஒரே இந்த ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்லேயே அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு கடகன்னு கிளம்பிடுவாங்க. அந்த ப்ரெஷ்ஷிங் ப்ராப்பர் ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் கற்றுக்கிட்டாலே போதும், சொத்த வராமல் எந்த இதுவும் பிரச்சனை வராமல் நம்ம நல்லா பார்த்துக்கலாம்.
1: டாக்டர், பொதுவாக வந்து இந்த ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஸோ அவங்களுக்கு ஈர்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அடல்ட்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த அப் டவுனு அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷிங் ஸ்டைல் கொஞ்சம் எங்கள் நேர்களுக்காக சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். எந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வந்து கேர் எடுத்து பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த பேட் ஸ்மெல்ல வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்?
0: ஓகே, இப்போ சின்ன பசங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலர் மோஷன், ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட் எல்லா ரவுண்டும் மேலேயும் போகணும், உள் பக்கமும் ரவுண்டாக போயிட்டு மேலே இருக்க மேலே சாப்பிட்ற பகுதி அந்த பல்லுக்கு மேலே இருக்க சர்ஃபேஸ்லையும் அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு

0: பார்த்துக்கணும். பெரியவங்களுக்கு என்னன்னா லைக் 45, நம்ம ப்ராப்பராக சொன்னால் ஒரு 45 degree ஆங்கிள் வச்சுட்டு ஈரில் எதுவுமே ப்ரஷ் பண்ணக்கூடாது. மக்கள்லாம் திண்ணிறாங்க, அழுத்தி ப்ரஷ் பண்ணுறாங்க, ஈரெல்லாம் ப்ரஷ் பண்ணுறாங்க. 45 degree ஆங்கிள் வச்சுட்டு மேலேருந்து கீழே தள்ளணும், அப்பர் மேலே இருக்க தாடைக்கு மேலேருந்து கீழே தள்ளணும், கீழேருந்து மேலே தள்ளணும், உள் பக்கமும் ப்ரஷ் பண்ணணும். உள் பக்கமும் நல்லா ப்ரஷ் பண்ணி ஸ்வைப் பண்ணுற மாதிரி பண்ணி விடணும். லைக் மேல் பகுதியிலையும் ப்ரஷ் பண்ணி
1: ஜாலியும்.
0: ஆமாம் ஆமாம், அதுலேயும் என்ன மாதிரி ப்ரெஷ்ஷு செலக்ட் பண்ணுறோன்னு இருக்குது, ஃபேஸை செலக்ட் பண்ணுறோன்னு இருக்குது. ப்ரெஷ்ஷு மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்க ப்ரெஷ்ன்னு இருக்குது, குழந்தைங்க பேஸ்ட்டுன்னு இருக்குது, நமக்கு பெரியவங்க ப்ரெஷ்ன்னு இருக்குது, பேஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை பார்த்து வாங்கணும். சாஃப்ட் ப்ரெஷ்ஷாக இருக்கா அட்டையில் எழுதியிருக்கான்னு செக் பண்ணணும். சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட்னு எழுதியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸாக பார்த்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலாம்.
1: டாக்டர், அதே மாதிரி பார்த்து இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட வந்து இப்போ வந்து செக்அப் போகிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு, ஸோ இதை வந்து நம்ம நீங்கள் எப்படி எக்ஸாமின் பண்ணுவீங்க டாக்டர்? அவங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நம்ம எப்படிலாம் அதை வந்து செக் பண்ணலாம் டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்க இதுக்கு முன்னாடி டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா நான் கண்டிப்பாக கேட்பேன். இல்லை பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு கேட்போம். இந்த ஸ்டொமக்கில் அந்த மாதிரிலாம் கேட்கணும்ல, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்போம். அப்புறம் ஓரளவு வாயில் எக்ஸாமின் பண்ணுவோம், லைக் சொத்தப்பல் இருக்கா, அதே ஏதாவது ஈரில் ஏதாவது ஃபுட் லாஜ்மெண்ட் இருக்கா, ரத்தம் வருதா, அந்த மாதிரி சில ப்ளீடிங் கம்ஸ் இருக்கா, இந்த மாதிரி சில ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்போம். கேட்டுட்டு அது அதை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஓரல் ஹைஜின் இருக்குது, ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, பல் ஆடுது இப்படின்னா இருக்குது, பல் செட்டு போடுற பேஷண்ட்டாக இருக்காங்க, அந்த மாதிரி வயசானவங்க பல் செட்டு போடுற பேஷண்ட் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம், லைக் இப்போ பேட் பிரெத் கண்டிப்பாக இருக்குன்ட்டு.
1: டாக்டர், அதே மாதிரி இந்த மவுத் வாஷ் அப்படி சொல்றாங்களே, இப்ப பேஸ்ட் எல்லாம் போக மவுத் வாஷ் சொல்றாங்க, சோ அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், இதுல இருந்து ரெமடியா, அத பத்தி சொல்ல முடியுமா டாக்டர்?
0: ஓகே, மவுத் வாஷ் வந்து லைக் டாக்டர்ட்டு பிரிஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், எவ்வளோ டைல்யூட் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒருத்தருக்கும் சொல்லுவாங்க. ஸோ மவுத் வாஷ் வந்து என்னன்னா அது தற்காலிகமாக அந்த டைமில் மவுத் ஃப்ரெஷ்
1: பண்ணுறதுக்கு
0: மட்டும்தான். ஸோ அதை டைல்யூட் பண்ணி வாயை கொப்பளிக்க அந்த நேரத்துக்கு. ஸோ அப்படின்னா டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பேட் பிரெத்து தான் இருக்குது. ஹாலிஸ்டோசிஸ் நான் சொன்னால பர்சனல் லாங் டேர்ம் அதெல்லாம் மவுத் வாஷில் சரி பண்ண முடியாது. சிஸ்டமிக்காக ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குது, அதை வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ டெம்பரவரியாக இருக்கிற விஷயம், நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரிலீஃப் கிடைக்கும், அவ்வளோதான்.
1: டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
0: தேங்க்யூ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
4: மின்துறை புதுச்சேரி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
6: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் July 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2nd கிளை. திறப்பு விழா சலுகையாக July 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: நேரம் 3:30 இருபது நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஹாலிடோசிஸ் அதாவது வாய் துர்நாற்றம்க்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்த் அவர்கள். டாக்டர், இப்ப வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த பல்லு கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா டாக்டர்? இந்த ஈர்களுக்காக நம்ம வந்து அலைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது எந்த வகையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரபிள்ஸ் கொடுக்கு, இந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல், பேட் பிரெத் எப்படி ஏற்படுத்துமா டாக்டர் கிளிப் யூஸ் பண்றவங்களுக்கு?
0: கண்டிப்பா அவங்களுக்கு இன்னுமே லைக் வாயில பல்சட்டு போடுற மாதிரி அவங்களுக்குமே

0: இதில் கிளிப் இருக்குல்ல, இதில் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குமே இந்த பிரச்சனை ஆப்வியஸாக இருக்கும். என்னென்னா அதுக்குன்னு ஆர்த்தோ ப்ரஷஸ்ன்னு தனியாக இருக்கும், டாக்டர்ஸ் கண்டிப்பாக அதுக்கு சொல்லுவாங்க இந்த அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி. அதேமாதிரி அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணி ப்ராப்பராக மார்னிங் நைட்டு ப்ரஷ் பண்ணுறது, ஈச் எவ்ரி மீல் ஆஃப்டர், எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை கொப்பளிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே லைக் அந்த இது இல்லாமல் பார்த்துக்கலாம், கண்டிப்பா உங்களுக்குலாம் இருக்கும் பேட் பிரெத்.
1: ஓகே, அதே மாதிரி அந்த கிளிப்ஸ் அந்த க்ளீனிங் மெத்தட் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர்?
0: அது வந்து ஒரு லைக் எல்லாம் அந்த மாதிரி ப்ரஷ் நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த மாதிரி ப்ரஷிங் டெக்னிக் தான் வரும், ப்ரஷஸ் மாறும், ஆர்த்தோ ப்ரஷஸ் சிலது மாறும்.
1: ஓகே டாக்டர், நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
5: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
4: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
7: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
6: செம்ம டேஸ்ட்,
7: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
8: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
9: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் July 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக July 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
10: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
11: இது டெங்குவோட அறிகுறி, இறக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
12: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
13: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஹாலிடோசிஸ், அதாவது வாய் துர்நாற்றம் சம்பந்தமான காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்தோ அவர்கள். நேர்களே, உங்களுக்கும் இது சம்பந்தமா டவுட்ஸ் எதா இருந்ததுன்னா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. டாக்டர், இதுக்கு முன்னாடி வந்து அந்த பல் கிளிப்பை பத்தி கேட்டிருந்தோம், அதே மாதிரி பல் செட், அந்த டென்சர்ஸ் இருக்கு இல்லையா டாக்டர், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்மெல்ஸ் வருது அப்படின்ற பேசிடலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நேர் வராங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
14: வணக்கம் சார், கடலூர்ல இருந்து வெல்லா பேசுறேன், கொஞ்சம் டாக்டர் கிட்ட பேசணும்.
13: ஓகே, உங்களோட க்வெஸ்சன்ஸ் டாக்டர் இருக்காங்க, கேளுங்க மேடம்.
14: ஹலோ டாக்டர், வணக்கம்.
15: சொல்லுங்கம்மா.
14: ஒருத்தங்களுக்கு 50 வயசு இருக்கும் மேம், அவங்களுக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனை இருக்குன்றாங்க, ஆனா வாய் துர்நாற்றம் வருது, சொத்தப்பள்ளி இருக்கு.

0: அது ஆனா இந்த வாய் துர்நாற்றம் கொஞ்சம் போக மாட்டேது, அல்சர் இருக்குதா அதிகமா இருக்குற மாதிரி சொல்றாங்க, அது என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்ல அந்த சொத்தப்பள்ள எடுக்கலாமா, எடுத்தா அந்த துர்நாற்றம் மாறுமா, அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரேடியோ அவளை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவங்க என்னென்ன மாரி செய்யணும்ன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: ஓகே ஓகே கண்டிப்பா.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்,
2: தேங்க்யூ மேம் கால் பண்ணதுக்கு. டாக்டர் நம்ம கன்யூ பண்ணலாம்.
1: ஓகே, அவங்க சொன்ன விஷயம் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயிறில் அல்சர் இருக்கிறதுனால வாயில் துர்நாற்றம். நான் சொன்ன ஸ்டொமக்கில் சில ப்ராப்ளம், அதில் கண்டிப்பாக அந்த அல்சர் விஷயம், கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வாய் துர்நாற்றம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அல்சரை ட்ரீட் பண்ணணும், அப்புறம் தான் வாய் துர்நாற்றத்தை பற்றி இது பண்ணணும். அதில் சொத்தப்பல் இருக்குது, சொத்தப்பல் எடுக்கணுமான்னு கேட்டாங்க. சொத்தப்பல் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், வலி இருக்கா அந்த பல் ஆழமாக இருக்கா. ஒன்றும் வலி இல்லை அப்படின்னா நார்மலாக க்ளீன் பண்ணி அடைச்சிக்கலாம் சொத்தப்பல்லாம் இருந்தால். அப்படி இல்லை ரொம்ப ஆழமாக இருக்குது சொத்தப்பல், வேறு வைத்தம் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம், 50 வயசு ஆகுது அவங்களால முடிஞ்சால் அதை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை அதை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் ஓரெல்லாம் நாங்கள் பார்த்து சொல்லுவோம்ல, காப்பாற்ற முடியாதுமா எடுக்கணும்னு சொன்னால் அப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் கனெக்டட் அப்படிலாம் இல்லை. இப்போ வயிறில் அல்சர் இருக்குது, துர்நாற்றம் இருக்குன்னா அல்சரை ஃபஸ்ட்டு சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது இதாக ஆரம்பிச்சு.
2: டாக்டர் இப்போ வந்து பல்ல அவங்க சொல்லியிருந்தாங்களா, சொத்தப்பல் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இந்த பேட் ஸ்மெல்லை வந்து கிரியேட் பண்ணும் டாக்டர்?
1: இப்போ சொத்தப்பல் இருக்குன்னா நம்ம சாப்பிட்றோம், அதில் சாப்பாடு போய் அங்கே போய் தங்கும், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கே போய் தங்கிடும், நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணல, உள்ள போய் நல்லா மாட்டிக்குவோம்னுவாங்க எல்லாரும். லைக்
2: நம்ம சாப்பிடும்போது நைட்டு கூட தூங்கும்போது சாப்பிடுவோம்,
1: அது ஃபுட் அங்கேயே இருந்துட்டே இருந்ததுன்னா அது பாக்டீரியா உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது இருந்துட்டே இருந்தது நம்ம ப்ராப்பராக ப்ரஷ்ல க்ளீன் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னமும் துர்நாற்றம் வரதான் செய்யும்.
2: ஸோ மெயினான திங் அந்த காகல் கொப்பளிக்கும் போது, அதை எவ்ரி நம்ம என்ன சாப்பிட்டாலுமே ஃபுட்டு சாப்பிட்டாலும் பாதி கொப்பளிக்கும் போதே வந்து அது வந்து கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க டாக்டர். அதே மாதிரி வந்து இன்னொரு நியர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார், நான் இளமங்கலம் ஆர் முருகன் பேசுறேன் சார்.
2: சரி, உங்களோட டவுட்ஸ் ஏதாவது டாக்டர்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம் சார்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
3: மேம். நான் இப்போ எனக்கு சொத்தப்பல் மேம், அதனால வந்து நான் பாண்டியில் வந்து பல்லாஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், பல் எடுத்திருக்கேன், அது பக்கத்துலேயே மறுபடியும் வந்து வலிக்குது மேம், அது வந்து துர்நாற்றம் வருங்களா?
1: பல் எடுத்தது சொல்கிறீங்களா? பல் எடுத்ததுக்கப்புறம்
3: பல்லுக்கு எடுத்தது 1 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஓகே,
3: அப்புறம் மேம் அது பக்கத்தில் இன்னொரு பல்லு தான் சொத்தப்பல் போல் ஆகுது, ஆனால் வலி கொடுக்குது.
2: நன்றி சார்.
1: இப்போ அவங்க வந்து சொத்தப்பல் வந்திருக்கு எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, அது சம் மந்த்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க, அப்போ அந்த காயம் ஹீல் ஆகிடும், அது பக்கத்து பல்ல சொத்தம் இருக்குன்றாங்க. இப்போ சொன்ன மாதிரி சொத்தப்பல்லாம் சாப்பாடு போய் ஒன்று மாட்டியிருக்கலாம், இல்லை அதை சுற்றி பல்ல சுற்றி ஈர் இருக்கும், ஈரெல்லாம் இறங்கி போயிருந்தாலும் சாப்பாடு போய் உள்ளே போய் மாட்டியிருந்திருக்கும், அதை நம்ம ப்ராப்பராக ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி எடுக்கலைன்னா அந்த சாப்பாடு உள்ளேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்டில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், அது ஒரு சல்ஃபர் சொல்லி ஒரு காம்பவுண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணும், அதனால் ஃபவுல் ஸ்மெல் வரும். ஸோ இதனால் இருக்கலாம், இதனால் பேட் ஸ்மெல் வரலாம். ஸோ அதனால் ரெகுலராக ப்ரஷ் மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணுறது, என்ன சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிக்கிறது பண்ணாலே மோஸ்ட்டாக அதுலேருந்து தவிர்க்கலாம்.
2: டாக்டர் அதுக்கு முன்னாடி நம்ம நேரு வரதுக்கு முன்னாடி இந்த பல்ஸ் செட்டை டென்சஸ் பற்றி பேசியிருந்தோம், ஸோ அது எந்த அளவுக்கு இந்த பேட் ஸ்மெல்லை கிரியேட் பண்ணுது, ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் ரெமெடிஸ் இருக்குது அப்படின்னு, ஐ மீன் அதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம்
1: டாக்டர். இப்போ நான் இப்போ நார்மலாக எனக்கு பேஷண்ட் வராங்கன்னா நான் சில பேர்கிட்ட கேட்பேன், பல் செட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு
2: கேட்பேன்,
1: லைக் சேஞ்ச் இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மாற்றுறீங்களா, லைக் ப்ரஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறீங்களான்னு கேட்பேன். ஸோ சில பேர் நான் நைட்டு ஃபுல்லாக வாயிலேயே போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியே போனாலும் வெளியே போகிறப்ப போட்டுட்டு போகலாம், நைட்டு தூங்குறப்பவும் போட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்டால் வெளியே போறோம் சாப்பிடுறோம் அந்த டைம்ல யூஸ் பண்ணலாம், நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு அதுலேயே இருக்குன்னா நைட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா அங்கே ஃபுட்டு அங்கேயே இருக்குன்னா லாஜ்மெண்ட் ஆச்சுன்னா பேட் பிரெத் வரும். ஸோ கண்டிப்பா எப்போதுமே அதை வந்து ப்ரஷ் பண்ணி பார்த்துக்கணும், நைட்டு தூங்கும் போது ப்ரஷ் பண்ணிட்டு அந்த அதுக்குன்னு ப்ரஷஸ் இருக்கு, ஹார்டு ப்ரஷ் எழுதி இருக்கும், ஸோ அந்த ஹார்டு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி அதுக்கு ப்ரஷ் பண்ணணும் டென்சஸ்க்கு. ஸோ அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு ஒரு வெசலில் தண்ணியில் போட்டு வச்சிடணும், ஸோ நைட் ஆனால் ரிமூவ் பண்ணிடணும், மற்ற நாளில் அதை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனா ஓகே. அதே மாதிரி பல்ஸ் செட் வந்து லூஸா இருக்கும், இந்த மாதிரி லூஸா இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு திருப்பி போய் டாக்டரை பார்த்து ரீப்ளேஸ் வேற ஏதாவது மாத்தி வச்சுக்கணும். இந்த லூஸா ஃபிட்டிங்ல இருக்கிறதுல கூட சாப்பாடு போய் உள்ள போகுது, அதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ ரெகுலர் ப்ரஷிங், அதையும் ப்ரஷ் பண்ணி நம்ம நார்மல் பல்ல விட அந்த பல்லையும் ப்ரஷ் பண்ணி பார்த்துக்கணும், ஒரு தண்ணியில போட்டு வைக்கணும், இந்த மாதிரி நீங்க கிளீனா ஓரளவு பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த

0: ப்ராப்ளமும் இல்லை.
1: டாக்டர் விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஹாலிடோசிஸ் அதாவது வாய் துர்நாற்றம், ஸோ இதுக்கான காரணங்கள் அதுக்கான தீர்வுகள் கொடுத்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். நேர்களே, உங்களுக்கும் இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா யூஸ்வலாக ரெமடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுவிங்கம் இல்லை ஏதாவது இந்த அதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த எந்த அளவுக்கு இது வந்து கியூர் பண்ணும் இல்லை இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக டாக்டர்?
1: ஆக்சுவலி சிவிங்கம் போட்டிங்கன்னா வந்து பேட் பிரெத் போகும்ல, சிவிங்கம் போட்டிங்கன்னா அந்த உமிழ் சுரக்குதுல சலைவா சிக்ரிட் ஆகுதுல அது அதிகமாகும். ஸோ அதிகமாகும், அதே ஃப்ளெஷ் அவுட் ஆக்கிடும். நம்ம வாயில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் அது டெம்பரவரியாக தான். சிவிங்கம்ன்றது வந்து அது பண்ணால் அந்த உள்ள இருக்க பேட் பிரெத் எல்லாம் போயிடும்னு கிடையாது. அது வந்து வந்துச்சுன்னா அந்த உமிழ் சுரக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பாக்டீரியா அந்த மாதிரி எதுவுமே அங்கே தங்காமல் நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அந்த பேட் பிரெத் இல்லாமல் பார்த்துக்கும்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்,
1: நீங்க
0: உங்களோட டவுட்ஸ் டாக்டர் கிட்ட கேக்கலாம் சார்.
2: காலை மாலை இருவேளையும் பதவி இழக்கிறோங்க, ஆனா என் நண்பருக்கு ஒருத்தருக்கு வாய் துர்நாற்றம் கிட்ட நின்று பேச முடியல. அவருக்கு அந்த அளவு துர்நாற்றம் வருது. அவர் கோச்சப்பட்டு இந்த கேள்வி கேட்க சொன்னாரு உங்ககிட்ட. ஏன்னா
1: துர்நாற்றம் போகும்னு கேக்குறாங்க. பேஸ்ட்ல வந்து எதுவுமே லைக் அந்த மாதிரி இது கிடையாது
0: டாக்டர். அது எனக்கு அது அவர் நேருக்கு வந்த டவுட் பேஸ்ட் அவர் கேட்குறாரு. ஸோ பிராண்டெல்லாம் இல்லாமல் சில பேர் வந்து சொல்கிறாங்க இதில் சால்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க டாக்டர். அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு எப்படி நல்லபடியாக இருக்குமா இந்த மாதிரி பேஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இதில் சால்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை பேஸ்ட் என்ன மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் டாக்டர்?
1: ஓகே, ப்ரஷ் எப்படி வாங்கணும்னு சொன்னேன் சாஃப்ட் எக்ஸ். அதே மாதிரி பேஸ்ட்டுன்னு சொல்ல போனால் நான் மோஸ்ட்டாக ஜெல் பேஸ்ட் லைக் க்ளோஸ்அப்லாம் லைக் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். க்ரீம் பேஸ்ட் அந்த மாதிரி லைக் யூஸ் பண்ணலாம். அதில் ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதில் ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணால் லைக் ஸ்மெல் வர அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்மெல்லுக்கும் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டுக்கும் லைக் சொத்தை இருக்காமல் லைக் எப்படின்னா இப்போ சோப்பு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது லைக் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிறதுனால சொத்தை வராமல் ஓரளவுக்கு தடுக்கும். ஸோ ஈஸியாக போகிறதா நீங்கள் ப்ரஷிங் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ப்ரஷ் பண்ணுற விதம் இம்பார்ட்டன்ட், சொத்தை வராமலோ அழுக்கு அங்கே படியாமலோ பார்த்துக்கலாம். அவ்வளோதான் தவிர பேஸ்டோட வேலை லைக் சொத்தை வராமல் பார்த்துக்கிறதும் இது பண்ணுறது தான். இது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் பார்க்கணும். சிஸ்டமிக்காக உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, அல்சர் இருக்கா, ஆர் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எந்த டெம்பரவரியாக இருக்கா, எவ்வளோ லாங் டேர்மில் இருக்கா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ நாளைக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓரல் எக்ஸாமின் பண்ணி தான் பண்ண முடியும்.
0: இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஹலோ,
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்களோட டவுட்ஸை டாக்டர் இருக்காங்க கேளுங்க சார்.
3: நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: சொல்லுங்க சார்.
3: டாக்டர்
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் டாக்டர். அதாவது நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும் போது இஃப் யூ ஆர் சீவிங் தட் சீவிங் கம்னாக்கா தட் சலைவா வில் பி செக்ரிட்டட் ஆர் தட் சலைவா வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொன்னீங்களா? நான் வந்து என்ன கேட்குறேன்னா, இஃப் யூ டேக் சம் ஹெர்பல் லீவ்ஸ்னா மூலிகை இலையை போட்டு எனக்கு ஒரு வைத்தியர் சொன்னதுதான், அதை வந்து வாயில் அடக்கிக்கிங்க. If you are going on achieving naka, you will be getting that saliva, that umineer na sudar. Umineera vandhe, nengi adha inhale panna, adhe eduthukittinga na, mulinginga na, adhu vandhe indha kaachalukku, irumalukku nalladhunu sonnanga. In what way that saliva is helpful for cold and the fever, appadina na kekkuren madam. Konjam adha pathi konjam solunga.
1: Okay, okay sir.
3: Nandri madam.
0: ஓகே சார், உங்களுக்கான ஆன்சர் டாக்டர் வந்து இப்போ விளக்கம் கொடுப்பாங்க.

0: தொடர்ந்து கேளுங்க சார் எஃப்எம் ரெயின்போ.
1: சரி சார், நன்றி சார்.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
0: ஓகே சார், டாக்டர் நம்ம கன்டினியூ பண்ணலாம் டாக்டர்.
2: சலைவா எந்த வகையிலையும் லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ள த்ரோட் இன்ஃபெக்ஷனோ ஜுரம் வரத்துக்கோ அப்படின்றதுக்காக இல்லை. அது வந்து லைக் இப்போ சொல்கிற மாதிரி பாக்டீரியா உள்ளே ஃபார்ம் ஆகிற பாக்டீரியா, ஸோ வேறு ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே இருக்குது, நம்ம சாப்பிட்றோம் கீரை அது வெஜ் அதெல்லாம் இருக்குது, அது ஜஸ்ட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ண. யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, இப்போ யாருக்கா ஜெரோஸ்டோமியான்னு நம்ம பேசிட்டு இருந்தோம், ட்ரை மவுத் அப்படின்னு சொன்னோம், உமிழ்நீர் சுரக்காத பீப்புள் ட்ரை மவுத்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி சிவிங்கம் அப்பப்போ சாப்பிட்டிங்கன்னா உமிழ்நீர் நிறையா சுரக்கும், ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு இதுக்கு தான் இது, அது கூட அது இது பண்ணால் அந்த இது இதாக க்யூர் ஆகாது இல்லை கிடையாது
0: டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோம் ரெமடிஸ், ஸோ இது காரணம்லாம் நம்ம சொல்லியாச்சு, என்னென்ன ரீசன்னால இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு, பேட் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து ரெமடிஸ் கேட்பாங்க. ஸோ வந்து டாக்டர் இதுக்கு என்ன ஹோம் ரெமடிஸ் இருக்குது, இல்லை வேற மாதிரி என்ன ரெமடின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிராம்பு போடலாம்னு சொல்லுவாங்க, ஏலக்காய் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நேயர் பேசுகிற மாதிரி ஏதாவது மூலிகை அந்த மாதிரி சீவ் பண்ணும்போது அது சரியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து நம்ம வந்து டாக்டரோட கன்சிடர் இல்லாமல் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது
2: கிராம்பு வைக்கிறாங்க. சோ வந்து அது வந்து சேச்சுரேட் அப்படியே எடுத்து வைக்கிறோம், ராவா எடுத்து வைக்கிறோம். இப்ப நாங்க இதுல டென்டல் அங்க ஓபிடிஸ்லாம் வந்து நாங்க வச்சிருப்போம், லைக் அது வந்து மருந்து மாதிரி வச்சிருப்போம், அது டைல்யூட்டடா இருக்கும். சோ அதை நாங்க வந்து லைக் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கொடுக்க வைப்போம். நீங்கள் அந்த ஸ்மெல்ல வச்சுட்டு அதை எடுத்து வச்சிங்கன்னா சரியாகும் இல்லை, அன்னைக்கு நைட்டு சரியாக வரமா இருக்கும், அடுத்த நாள் வாய் வீங்கிடும், சீழ் வச்சு வீங்கிடும். அதே மாதிரி உப்பை போட்டு அந்த இடத்துல தேய்ப்பாங்க பல்லுல. இப்போ நார்மலாக நீங்கள் உப்பு எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கின்ல ஸ்கிராச் பண்ணாலே கிராக்கர் விடும். நீங்கள் சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம், உள்ள இருக்க ஈரெல்லாம் வந்து சாஃப்ட் டிஷ்யூ, நீங்கள் அதில் போட்டு தேய்ச்சிங்கன்னா கீரல் கீரெல்லாம் விழ ஆரம்பிக்கும். நீங்கள் அப்புறம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஃபுட்டு போய் கீரலில் போய் டெபாசிட் ஆகி அந்த இடத்துல சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். செல்ஃப் மெடிகேஷன் என்னைக்கு எடுக்கக்கூடாது, செல்ஃப் மெடிகேஷனாக நான் மோஸ்ட்டாக என்ன போக சொல்லுவேன்னா சால்ட் வாட்டர் காகல் பண்ண சொல்வேன், வெதுவெப்பான் தண்ணில் உப்பு போட்டு வாயை கொப்பளிக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம். அதை தாண்டி டுவைஸ் ப்ரஷிங்கு, ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுறது, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் டென்டல் விசிட்டு. ஸோ இந்த மாதிரி நார்மலாக பண்ணிங்கன்னா போதும், டென்டல் செக்அப் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: ஓகே.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திரு.
8: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
9: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
8: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அதாவது ஹாலிடோசிஸ் வாய் துர்நாற்றத்துக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். டாக்டர், நம்ம நிறைய விஷயம் வந்து காரணங்கள் ரெமடிஸ்லாம் பேசியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதம், ஃபாஸ்டிங் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படுமா டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்?
2: கண்டிப்பாக ஃபுட்டு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ஸோ வாய் துர்நாற்றம் இருக்கும், ஆப்வியஸாக இருக்கும். ஸோ அந்த சலைவரி செக்ரேஷன் அதுலேயுமே கம்மியாக இருக்கும். நம்ம ப்ராப்பராக தண்ணி எடுக்காமல், இன்டேக் எதுவுமே எடுக்காமல், எப்பவுமே வாட்டர் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சலைவரி செக்ரேஷன் எப்பவுமே இருக்கும், அந்த பாக்டீரியாலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எதுவுமே பண்ணாமல் லைக் சில விரதம்லாம் இருப்பாங்களா சில பேர், அது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேட் பேட் ஸ்மெல் வரும்.
0: ஓகே டாக்டர், தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி டாக்டர், இப்போ ஜென்ரலான விஷயம் என்னென்னா அதுக்கான அவேர்னஸ் இருக்கா அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்படுவாங்க. ஸோ இது வந்து இப்போ சில்ட்ரன்ஸ் இருந்தால் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அடல்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களே அதை வந்து வெளியில் சொல்லாமல், ஸோ இதை போய் எங்கே போய் நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸே அவங்க வந்து

0: ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன டாக்டர்? ஜென்ரலான அவேர்னஸ்
1: ஓகே. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ் நீங்களாம் எடுத்துக்காதீங்க. எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் அவைலபிள். ஸோ அவங்கள போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி பார்த்து கேட்டுக்கிறது நல்லது. இல்லை கூச்சப்பட ஒன்றுமே இல்லை. 100% பாதி பாதி பேருக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இந்த பிரச்சனை இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் டெம்பரவரியாக அந்த பிரச்சனை வந்துட்டாது போகும். ஸோ எல்லாருக்கும் வர காமன் பிரச்சனை தான் இது. நீங்கள் போய் டைரெக்டாக போய் ஒரு டாக்டரை பார்த்து கேட்கறது ரொம்ப நல்லது.
0: ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த விஷயம் எனக்கு வரவே கூடாது அப்படின்றவங்களாம் டெய்லி அவங்களோட டெய்லி டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் அடிஷ்னலாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாய் கொப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே டாக்டர், அதே மாதிரி வந்து சாப்பிடும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வாய் கொப்பளிச்சிக்கலாம், சிவிங்கம், வேறு ஏதாவது. இப்போ உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்து சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர்?
1: இப்போ என்கிட்ட பல் க்ளீன் பண்ண வராங்கனாலே நான் நார்மலாக என்ன ப்ரெஷஸ் சூஸ் பண்ணோம், என்ன பேஸ்ட்டு லைக் சூஸ் பண்ணணும், எப்படி ப்ரெஷ் பண்ணுறோம் அந்த மெத்தடும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ரெகுலராக அதை பண்ணும் மார்னிங் நைட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிடுவேன். ஸோ வந்து எத்தனை மாதத்துக்கு ப்ரெஷ் ஒன்ஸ் மாற்றணும்னு சொல்லிடுவேன். இது ப்ராப்பராக இப்போ ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் டாக்டர் சொல்லாமல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதே மாதிரி மவுத் வாஷ் எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த பேஷண்ட்ஸ்க்கு தேவை, இந்த பேஷண்ட் இந்த பிரச்சனை இருக்குது தேவை, நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். லைக் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே லைக் மோஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கலாம்.
0: டாக்டர் நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணீங்க. அதே மாதிரி ஃபர்தராக எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் டாக்டர், இதாவது நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, இந்த மாதிரி லேட் நைட் தூங்குறவங்க, அன்னைக்கு தெரிய ஏதோ ஒர்க் விஷயமா வந்து அவங்களால தூங்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த தூங்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வாயில் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குங்களா டாக்டர்? ஏன்னா நானுமே பர்சனலாக அதை ஃபீல் பண்ணுவேன், இன்கேஸ் ஏதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணும்போது. ஸோ என்ன தான் நம்ம ப்ரெஷ் பண்ணாலும் அன்னை டே வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், ஒழுங்கான தூக்கம் இல்லைனா. ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லாததுக்கும் இந்த வாய் துர்நாற்றத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா டாக்டர்?
1: தூக்கம் இல்லாததுக்கு வாய துர்நாற்றத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நைட்டு தூங்க போறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணி வாயை கொப்பளிச்சுட்டு பார்த்துக்கிட்டாலே லைக் அந்த மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இல்லை.
0: ஓகே டாக்டர், ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு. அதாவது ஹாலிடோசிஸ் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஆன்சரும் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ஸோ நிலையத்துக்கு வந்து நேர்களும் வந்து அவங்களோட டவுட்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க கால் மூலியமா. அதே மாதிரி நீங்கள் விளக்கமும் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கு மிக்க நன்றி டாக்டர்.
1: Thank you.
0: Nandi, Doctor.

0: நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ये आकाशवाणी है, प्रस्तुत है हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स।

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 5:01. ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர் ஜே ஜனா. அண்ட் ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம ஆர் ஜே சிந்துஜா ராக் பீச்ல இருந்து ராக்கிங் அப் பர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ்

0: போறாங்க, என்னென்ன ஃபன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சோ யார்கிட்ட எல்லாம் பேச போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஏபோம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஹாப்பி ஹாப்பி. இன்னைக்கு நம்ம ராக் கிச்சன்ல தான் நம்மளோட அலையோட விளையாடு ஷோவை ஃபன்னா ஜாலியா கொண்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். ஹாய்,
2: என்னோட பேர் பாக்கியலட்சுமி.
1: பாக்கியலட்சுமி சோஃபியா. ஆர்த்தி.
3: நீங்க
1: சரத்குமார். சரத்குமார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இன்னைக்கு பீச் வந்துருக்கீங்க.
2: போவீங்களா?
4: பண்ண மாட்டேன், கண்டுபிடிச்சிருவேன். இல்ல என்ன கண்டுபிடிச்சு வந்துருவாங்க,
1: வந்துருவாங்கல்ல. ஏதாவது அடையாளம் இப்படிதான்ப்பா, இந்த மாதிரி மிஸ்டேக் சொன்னாங்கல்ல.
4: அதே ஃபுட் கோர்ட் தான், அதே ஃபுட் கடையில தான்.
1: என்ன எல்லாருமே ஃபுட் ஃப்ரீஸ் தான்
4: சொல்லிட்டு இருப்போம், ஆனா நாங்க அவ்வளவு சாப்பிடுவோம். சும்மா தேடி தேடி எது நல்லா இருக்காது அதை மட்டும்
1: சாப்பிடுவோம். ஓகே, கடைசியா போன டெஸ்டினேஷன் ஸ்பாட்
2: இல்லையே.
1: இப்போ நீங்க எங்கிட்ட போலியா? நீங்க எங்கேயும் போக மாட்டீங்களா? எங்குமே போக மாட்டீங்களா? நிஜமாவா?
2: ஹாஸ்பிட்டல் வீடு, ஹாஸ்பிட்டல் வீடு.
1: வேலை வேலை வேலை, அது என்ன கடமை? இப்போதான் நாங்க ரொம்ப நாள் கழிச்சோம். மூவிஸ் ஆ போனோம், லாஸ்ட் லாஸ்ட் போனீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ?
2: சூர்யா.
1: சூர்யா அப்ப சூர்யா பேசுவனால ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறேன். சூர்யா பிடிக்கும் அவ்வளவுதாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு அவார்ட் கொடுக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? ஓகே, ஃபைனலா கடைசியா போறீங்க, ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாரு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, கேட்கலாமா? இங்க என்ன இருக்கு அப்படின்னு
5: தமிழ்நாடு
1: மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டேட்டும் போயிடுறது. சூப்பர்ப்பா. உங்க ஃப்ரெண்ட் உங்க யார்
5: என்ன
1: சொன்னா வருவாங்க? சொல்லலாம், தைரியமா சொல்லலாம்.

0: ஓகே. இப்போ ரீசெண்டா இல்ல எப்பவுமே எவர் கிரீனா குடிப்போம் ஒரு விஷயம், அதிசயமே ஒரு மெமரி சரியெல்லாம் நாங்க செக் பண்ண போறோம் அவ்வளவுதான் ஓகேவா. நீங்க ரேண்டமா ஒரு வேர்ட் சொல்லணும், அந்த வேர்டை கண்டினியூ பண்ணி அந்த ஆர்டர் சீக்வன்ஸ் மாறாம சொல்லணும் ஓகேவா. என்ன வேர்ட் வேணா வாட் எவர் இட் மீ ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன வேர்ட் வேணா சொல்லலாம். அவங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பீச் சொல்லிருக்காங்க, இவங்க பீச் பார்க் சொல்லிருக்காங்க. இல்லையே
1: பானிபூரி
2: பாடிபுரி மசாலா பூரி டீ பிரியாணி தைபுரி பாடிபுரி மசாலா பூரி
3: பாட்டுக்கு அப்புறம் இது எப்பவுமே 92.8 இன்றும் உங்கள் மனதோடு.

பேசி முடிச்சாச்சு.

0: நேரம் 5:17:36 கேட்டிருக்கீங்க FM ரெயின்போல அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு ராக் பீஸ்ல இருந்து நம்ம ஆர்ஜே சிந்துஜா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய ஃபன் அப்படியே கல கல கல கலன்னு பேசிட்டு இருந்தாங்க. சோ அடுத்து யாரெல்லாம் பேச ரெடியா இருக்காங்கன்றது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோ டு சிந்துஜா.
1: எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு ஷோவா ராக் பீச்ல சூப்பரா ஜாலியா ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு கேர்ள்ஸ் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேசிடலாம்.
2: என் பேர் சுஷிதா.
1: சுஷிதா
2: என்னோட பேர் மதுமிதா.
1: மதுமிதா, எத்தனை வருஷமா நீங்க
2: ஃப்ரெண்ட்ஸ்?
1: ஒரு

பண்ணிட்டு இருக்கு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 5:34:39 FM ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து நம்ம ஆர்ஜே சிந்துஜா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து யாரெல்லாம் ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க அந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே சிந்து.
5: எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம பீச்ல தான் சூப்பரா ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேசிடலாம். ஹாய், பேரு
6: பிரியதர்ஷினி.
5: என்ன பண்றீங்க? ஏதோ நல்ல ஆன்சர் தான். ஓகே, நீங்க இது அதைவிட பெட்டர் ஆன்சர் தான். ஓகே, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லிருக்கேன்?
6: மழை சீக்கிரம் விண்டாக மாட்டோம்.
5: சரி, அக்செப்ட். உங்களுக்கு அதேதான். எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க 3 இயர்ஸ்.
6: அமைதியா எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒண்ணு தெரியலன்னா சொல்லி தருவாங்க. அப்புறம் ஏன்னா ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு சால்வ் கொடுப்பாங்க.
5: பிடிக்காத ஒரே விஷயம்
6: பட்டனு கோவம் வந்துடும்.
5: அதான்
6: ஏதாவது புரியலன்னா எப்படி சொல்றது? எல்லாமே நல்லா
5: அண்டர்ஸ்டாண்டபிள். பிடிக்காத ஒரே
6: விஷயம்
5: உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ட்ரிப் எல்லாம் போவீங்களா?
6: இது வரைக்கும் போல, இதுக்கப்புறம் கூட்டு போனா போகலாம்.
5: நீங்க எங்க போகணும் அப்படின்னா? 1 day ட்ரிப்னா எங்க போவீங்க?
6: 1 day கிளம்புறது பீச் தான்.
5: அந்த அவார்ட் வந்து ஆக்டா இருக்கும்.

0: ஒரு வாக்கிங் டிக்ஷனரியா, என்ன கேட்டாலும் அவர் சொல்லுவா அந்த மாதிரி. என்ன வாட் பண்ணிக்கோ உங்க ஃப்ரெண்ட்
1: என்ன
2: படம் கருப்பு படம் அவங்க கூட
3: ரொம்பவே சூப்பரா நம்ம ஆர்ஜே சிந்துஜா பேசிட்டு இருந்தாங்க. லைன்ல சின்ன ஃபால்ட்னால வந்து அவங்களோட பேசுறத கேட்க முடியல. சோ நீங்களும் வந்து இந்த கேப்ல ஒரு சாங்க கேட்டு வந்து வாங்க.

0: ஓகே, மறுபடியும் கிடைச்சிட்டாங்க ஆர்ஜே சிந்து. இப்ப பேசிடலாம் தொடர்ந்து.
1: நம்ம இப்ப கேம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஒரு நியூ வார்டோட டாக் கேட் தி சீன் ட்ரீ கேர்ள் பீச். அதுல என்ன கண்டினியூ பண்றீங்களா? வா சூப்பர். டாக் கேட் தி சீன் ட்ரீ கேர்ள் பீச் காந்தி செட். கண்டக்கு தெரியுதா சொல்றது? டாக் கேட் தி சீன் ட்ரீ கேர்ள் பீச் காந்தி சொன்னாங்க. காந்தி ஸ்டாச்சு
2: நீங்க வந்து ஒரு ஃபன் ஃபைன் கொடுக்கலாம் ஷீலாக்கு. இதுதான் ஒரு பெனால்டி மாதிரி. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்லையா, அதனால நீங்க வந்து என்ன சொன்னாலும் ஆமா இந்த ஒன் வீக் ஃபுல்லா நீங்க இதெல்லாம் தெரியலாம். ஆவல எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் உங்களுக்கு. உங்க கேங் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கேங்
3: இருக்கு. வித் வந்தோம்.
2: ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல மேக்கப் ஃப்ரீக்
3: தக்ஷா.
2: தக்ஷா தக்ஷா எங்க இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஒரு ட்ரீட் மாதிரி நீங்க என்ன சோகமா இருந்தா உங்களை வந்து ரொம்ப மாட்டிடுவாங்க. ஹரிணி ஹரிணி ஆ பேசுங்க. ஃப்ரெண்ட் இல்லாதப்ப அவங்களை பத்தி நான் சொல்றது என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, யார் நல்லா பாடுவாரு? சரி, இந்த ஹிடன் டேலண்ட் தான் என்ன கீழே சொல்லுங்க. இந்த டான்ஸ் இல்லை அப்படின்னா நானே சொல்லி
3: கொடுத்துட்டேன்.
2: என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டிக்மா இல்ல ஆக்ஷன் மூவிஸ்மா?

0: படம்
1: பிடிக்காது. படத்தை பிடிச்ச விஷயம்
0: பாட்டு கேட்பணும் தான்.
1: பாட்டு படம் பார்க்கறதா
2: பிடிக்கும். நீங்களே நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள் மனதோடு

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: நேரம் 5:53, 4 நொடிகள் ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம ஆஜய் சிந்துஜா ராக் பீச்ல இருந்தா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருந்தது. அடுத்தது யார் பேசுறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்மளோட அலையோடு விளையாடு ஷோவை நம்ம ராக் பீச்ல இருந்து சூப்பரா ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். கைஸ் நம்ம கூட பேசிறதுக்காக 3 கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம்.
2: ஹாய், பேரு யாதிகா. என்ன கொஞ்சம் சவுண்டா சொல்லாமே. என் பேரு யாதிகா.
1: யாதிகா
2: கேத்ரின்.
1: கேத்ரின்
2: என்ன
1: படம் பாத்தீங்க கரெக்ட்?
2: நடக்காது.
1: ஆரோவில் போலான்னு சொல்லி இருக்கோம். இப்போதான் மண்டே தான் இது பண்ணோம். சரி, ஆள்
2: வேணாம்.
1: இது பெரிய தப்பு இல்ல, நம்மளே எப்பயாவது பிளான் பண்றோம்.

0: இருக்கேன், யார்கிட்டயோ பேசணும், நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்ல டக்குன்னு அவளே இது பண்ணுவா, போன் அடிப்பா.
1: இந்த மாதிரி இப்ப வரைக்கும் நாங்க ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பேசணும், எல்லா கேங்க்லயும் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க.
0: அதான் நான் வந்து எப்பதான் லோன்லியா ஃபீல் பண்றேன்னா அப்பதான் வந்து யாராவது ஒருத்தங்க கால் போடுவாங்க, ஆனா அதுல வந்து இவ ஃபர்ஸ்ட் இருப்பான்.
1: ஓகே ஃபைன். ராதிகாவுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும். என்ன அவார்ட் கொடுப்பீங்க? லைக் வந்து குடி
0: தூக்கத்துக்கு தான் அவார்ட்
1: கொடுக்க. அதான ஓகே. யாரு நல்லா பாடுவா? கேத்ரின். கேத்ரின் கேத்ரின் பாடுங்க, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு டூ லைன்ஸ் பாடுங்க.
2: பாடுவாங்க
1: ஒரு மெமரி செக் பண்ண போறோம். வேணா சொல்லலாம் நீங்க. சூப்பரா ஜாலியா பேசுறீங்க.
0: நேர்களை தொடர்ந்து பேசலாம். இது
1: உங்கள் மனதோடு.

0: என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே சிந்து.
1: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இது நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோவ ராக் பீச்ல சூப்பரா ஜாலியா ஃபன்னா கொண்டு போயிட்டோம். ஃபைனலா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சூப்பர் கப்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
2: ராமசாமி
3: நாங்க ஒரு
1: 25
3: அது நல்லாவே இருக்கு. நம்ம கொஞ்ச நாள் விட்டா கூட டைஜஸ்டன் பிரச்சனை வரும், டைஜஸ்டன் இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்
1: வரும்.
3: 33
2: எங்க இதுல வந்து பருப்பு தோசையில பருப்பு போட்டு செய்வாங்க. அட மாதிரி புடி புடியா கட் பண்ணி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா
1: பண்ணுவாங்க. உங்களுக்கு சமைக்க தெரியும்,
2: சாப்பிட நல்லா சாப்பிடுங்க.
1: ஆமா, இப்படி ஒருத்தவங்க சமைக்கிறவங்க
2: முன்னாடி வரைக்கும் கிச்சன் பக்கத்துல போக மாட்டேன், சமைக்கிறதுக்குன்னு போக மாட்டேன், சாப்பிட
3: நிறைய பாடுவேன், பாட்டு
1: பாடுவேன்.
3: பாடணும்னு நினைச்சேன், இப்ப கொஞ்சம் த்ரோட் இதாயிடுச்சு.
1: சச்சமல
3: சுத்தம் குறையேது, அழகே பொன்னமணி திரிசா வெள்ளி மணி
1: நேர்களே நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட அலையோடு விளையாடு ஷோ நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
5: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ண

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு 9-12 வரை நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காயிச்சி ஆகியோருக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், இருதரப்பு உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையே முக்கிய தூணாக திகழ்வதாக கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
4: இந்திய ஜப்பானிய பொருளாதாரங்கள் ஒன்றுக்கொன்று இட்டு நிரப்பும் திறன் கொண்டவை என்றும், குறிப்பாக இந்தியாவின் கனிப்பொறி மென்பொருள் திறன்களும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பங்களும் இணைந்து உலக அளவிலான செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இரு நாடுகளும் இணைந்து முக்கிய திட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாகவும், இருதரப்பு உயிரி எரிவாயு திட்டத்தின் கீழ் இந்திய கிராமங்களில் 1000 உயிரி எரிபொருள் மற்றும் இயற்கை உர உற்பத்தி பிரிவுகள் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
3: முன்னதாக 3 பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பானிய பிரதமர் திருமதி டக்காயிச்சிக்கு இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இன்று கல் குவாரி விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். தொழிலாளர்

0: பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய குவாரி உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழில் சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படியே தவிர வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவிற்கான மின்சார வாகனங்கள் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் பேசுகையில், மக்களின் வாழ்வை எளிதாக்கும் அதே வேளை வளர்ச்சிக்கும் நீடித்த தன்மைக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கவே அரசின் கொள்கைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். உலக அளவிலான மின்சார உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்கிலான இம்மாநாட்டில் வாகன உற்பத்தியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். மாநாட்டின் தொடக்க விழாவில் அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தொழிற்சாலைகளுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிகளை எளிய முறையில் ஒரே இடத்தில் வழங்க பரிவேஷ் இணையதளத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். இதனால் சுற்றுச்சூழல் விதிமுறைகளின் இணக்க சூழல் மேம்படும் என்று

0: உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். மாநாட்டின் தொடக்க விழாவில் அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தொழிற்சாலைகளுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிகளை எளிய முறையில் ஒரே இடத்தில் வழங்க பரிவேஷ் இணையதளத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். இதனால் சுற்றுச்சூழல் விதிமுறைகளின் இணக்க சூழல் மேம்படும் என்றும் அவர் கூறினார். பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் ஒருங்கிணைந்து மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் அணுகுமுறை என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். கடந்த 2014 ஆண்டில் 7,61,673 சதுர கிலோமீட்டராக இருந்த நாட்டின் வனப்பரப்பு தற்போது 7,15,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுகளை முறையாக அகற்றும் பொறுப்பை தொழிற்சாலைகளிடமே விடும் வகையில் ESR விதிமுறைகளை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் சுழற்சி பொருளாதாரத்தை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார்.
0: எவரெஸ்ட் சிகரம் மற்றும் லோட்ஸே சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறி திரும்பியுள்ள எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை மற்றும் NSG மலையேற்ற குழுவினரை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் கொடியசைத்து வரவேற்றார். எல்லை பாதுகாப்பு படையின் அனைத்து மகளிர் மலையேற்ற குழுவினர் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து வந்தே மாதரம் பாடி திரும்பி இருப்பது துணிச்சல், அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையின் மலையேற்ற சாதனைகளில் மற்றொரு மைல்கல் தற்போது எட்டப்பட்டுள்ளதாக அவர் பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜிராம்ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த மத்திய அரசு 40.62 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் மாநில அரசின் பங்களிப்பாக 16 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் மத்திய அரசு இத்திட்டத்திற்கான நிதியையும் முழுமையாக வழங்க வேண்டுமென தாங்கள் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்திக்கும்போது இதுகுறித்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 125 நாள் வேலை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் திட்ட பயனாளிகளுக்கான தினக்கூலி 347 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி.
3: மத்திய அரசுடைய எண்ணம், நம்முடைய நாடு சிறந்த நாடாக, தலைசிறந்த நாடாக 2045 வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு ஏற்றவாறுதான் திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றது, அதுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, உள்கட்டமைப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்படுகின்றது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒரு திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும். நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் செயல்படுத்தப்படும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதுமான நிதி மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன்.
0: மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற ஜி ராம்ஜி திட்ட தொடக்க விழாவில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு ராமு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்போது நேரடி பயன்மாற்ற முறையில் வழங்கப்படும் மானியத் தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை மூலமாக மட்டுமே வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்குதுறை தெரிவித்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பயனாளிகள் வரும் 5ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைக்கு சென்று ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், திருத்தங்கள் தேவைப்பட்டால் ரேஷன் கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு 2 நாட்களாக ஆகஸ்ட் 9 முதல் 12 வரை நடைபெறவுள்ளது. தேர்வுக்கூட நுழைவு சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்பதால் தேர்வர்கள் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தை அவ்வப்போது சென்று பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே LDC உள்ளிட்ட பணியிடங்களுக்கு +2 கல்வித் தகுதி அடிப்படையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற எழுத்துத் தேர்வை தொடர்ந்து தற்போது வெளியாகியுள்ள முதலாவது பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள தேர்வர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான கால அட்டவணை புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி

0: நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க கோரியும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டை அறிவிக்க கோரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு நாஜிம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தாமதமானதால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறினார். நிரந்தர சபாநாயகர் இல்லாததால் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்க கையேடுகளை புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் திரு ஆர் செல்வம் இன்று புதுச்சேரி வானொலி நிலையத்தில் அதிகாரிகளிடம் வழங்கினார். இதற்கென வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்த அவர் நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளையும் சுற்றி பார்த்தார். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து ஆகாஷ்வாணி ஒலிபரப்பி வரும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்து பாராட்டினார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி பொறியியல் பிரிவு உதவி இயக்குநர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோரப் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு August 9 முதல் 12 வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: For a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
2: Go for PLI.
3: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். FM 102.8 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு மாலை வணக்கத்தோட வனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் உங்க ஹர்ஜே சபா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்க போறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபோனை எடுங்க. ஃபோனை எடுத்து 22752205022717 என்ற எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பாடலை வந்து கேட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நேயர் வந்து லைனில் வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம் சார். செம்மர என்ப கண்ணன் பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து வேட்டையாடு விளையாடு, பாடல் வந்து பார்த்த முதலாளி.
0: ஓகே, எதனால இந்த சாங் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருங்க. அது பல விஷயங்களை வந்து ஒரு கணவனை பார்த்து மனைவி வந்து எவ்வளவு இதா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த பாட்டுல நிறைய இடத்துல வருது.
0: ஓகே ஓகே சார்.
1: என்னை பத்தி எனக்கே தெரியாத போலவும் நீ அறிந்து கொண்டது நலமே அப்படிங்கறது, இதெல்லாம் நல்ல வரிகள்லாம் நிறைய இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி சார்.

0: நேரம் 6:19 13 நேரில் கேட்டுட்டு இருக்கேன். 102.8 மனம் விரும்புதே, உங்கள் விருப்ப பாடலை கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்த வர நேயர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார். பவுனகிரிலிருந்து விரும்பி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப சூப்பரா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ராமன் தெரிய சீதையில இருந்து இப்பவே இந்த சாங் இப்பவே எனக்கு வேணும் சார்.
0: இப்பவே உங்களுக்கு வேணும்? இப்பவே உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, நன்றி
1: நன்றி சார்.
0: நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா டயல் பண்ணுங்கள் 2271760 மற்றும் 2272523.

0: நேரம் 6:34 நொடிகள். மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வர அடுத்த நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்ப்பா. நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க தமிழ்ச்செல்வி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்களாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
1: வட்டி குச்சி படத்துல இருந்து கண்ண கண்ண உருட்டி நீ என்ன மேரட்டுனா நான் என்ன என்ன சின்ன பசங்கள பேசி பேசி என்ன
0: ஞாபகம் ஞாபகம் ஞாபகம் பரவாயில்ல அந்த பாட்டு தான்.
1: ஆமா, நன்றிப்பா.
0: ஓகே, நன்றி.

0: நேரம் மாலை 6:40, 23 நொடிகள். நேரில் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, உங்கள் விருப்ப பாடலை கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததா வர நேயர். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சார். வரையூர்லேருந்து
0: ஆ சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ம், சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பாஞ்சாலம் குறிச்சி இந்த திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன தோழி.
0: ஓகே ஓகே சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

0: நிறமாறு மணி 46 நிமிடம் 18 நொடிகள். மனம் வரும்பதே நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கேன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர நேயர், ஹலோ.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மொழி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து செவ்வானம் சிலை கட்டி வந்தது வீதியிலே. அற்புதமா இருக்கும் சார் இந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன். அந்த பாடல் ஒலிபரப்ப முடியுமா?
0: கண்டிப்பாக உங்களுக்காக.
1: தேங்க்யூ சார், பாய்
0: பாய் பாய். ஸோ நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னாக்கா டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் ஒரு 2275230.

0: 6:52 மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர நேயர். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரயில் பயணங்கள் படத்துல அமைதிக்கு பெயர் தான் ஒரு பாட்டு.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேர்களே, சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 ஒலிபரப்பாகும். நேரம் 6:56:38. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததா வர நேயர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை உரப்பாக்கம் சிவகுமார் சார்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?
1: நிகழ்ச்சியில
0: இருந்து கரகாட்டக்காரன்
1: படத்துல இருந்து மாங்குயிலே அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்து கேட்கலாம்.
1: ஓகே, எல்லாருக்கும் இந்த பாடல்.
0: ஓகே.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காயிச்சி ஆகியோருக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியாவின் கணிப்பொறி மென்பொருள் திறன்களும் ஜப்பானிய துல்லிய தொழில்நுட்பங்களும் இணைந்து உலக அளவிலான செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டில் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படியே தவிர வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவிற்கான மின்சார வாகனங்கள் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் அவர் பேசினார். புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இத்திட்டத்திற்கான நிதி மத்திய அரசே முழுமையாக வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலைத்தேர்வு 2 நாட்களாக ஆகஸ்ட் 9 முதல் 12 வரை நடைபெறவுள்ளது. தேர்வுக்கூட நுழைவு சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க கோரியும் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீட்டை அறிவிக்க கோரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோர பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பேக் டு த ஷோ மனம் விரும்புதே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, அதாவது நீங்கள் பாடல் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. ஸோ இப்போ வர நேயர் யாருன்னு, ஹலோ
1: ஹலோ வணக்கம்
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: அன்பான வணக்கம்,
0: அன்பான வணக்கங்கள். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா செம்பேர் கணேஷ் ராஜா.
0: ஓகே சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் நான் முடிச்ச மாப்பிள்ளை தான் நான் அறிஞ்ச மண் பாடல் போடவும்.
0: ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல்?
1: அமரர் பாக்கியராஜுக்காக.
0: ஓகே ஓகே சார்,
1: நன்றி, வணக்கம்.
2: நான் குடிக்கும் மாப்பிள்ளதா நாடறிஞ்ச மன்மதண்டா.
3: ஆஹா, அபாரம் பரிமளா,
4: மேல சொல்லு.

பத்தாது, சும்மா இருடா. பரிமளா நீ சொல்லு.

நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நேர்மேழு மணி 8 நிமிடம் 23 நொடிகள். மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர நேர். ஹலோ
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் காரைக்கால் ராமலிங்கம் சார்.
0: ஓகே ராமலிங்கம் சார், என்ன பாடல் வேணும்
1: சார்? படம் கில்லாடி மாப்பிள்ளை. பாடல் எலுமிச்சம்பழம் புளிப்பு இஞ்சி மரப்பா உரப்புன ஒரு பாட்டு.
0: ஓகே, இஞ்சி மரப்பா சாப்பிட்டீங்களோ இப்போ? ஓகே ஓகே சார், உங்களுக்கு பாடம் வருது, கேட்கலாம்.
1: ஆ, நன்றி
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்மையான மணி 12:30 நொடிகள். மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அடுத்தது அவர் நேயர். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அவ்வளோத்துலேருந்து மதிய சார்.
2: ஓகே சார், என்ன பாடல் வேணும்?
3: கல்லூரி படத்துலேருந்து.
2: கல்லூரி படத்துலேருந்து என்ன பாடல்?
3: ஜூலை மாதம் சாங்.
2: ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் கேட்கலாம். ஓகே ஓகே, சூப்பர்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தக்காச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது

0: நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 உயர்த்திருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24 தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000 மக்கள் உயிரிழந்தனர். மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை

இறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களே, சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 ஒலிபரப்பாகும். வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. நேரம் 7:25:38. நிகழ்ச்சியில் வர நேயர், ஹலோ.
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முன்னிரவு வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும்?
2: இன்னிசை நாடி வர பூங்குயில் பாடி வர வானலையில் பாடல் தேடி வர பாடல் வழியே வருவது சுந்தரகாண்டம். அமைவிட்டு மறைந்த பன்முக வித்தகன் பாக்கியராசுக்காக இந்த பாடல்.
1: ஓகே சார், நன்றி.

0: நேரம் 7:32 53 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா வர நேயர். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேன் சார்.
0: செல்லதுரை சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் புதிய பராசக்தி சார்.
0: ஓகே, பாடல்
1: கிழக்கு வெளுத்தாச்சி கண்ணையாங்கிற பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: நன்றி, நன்றிங்க சார்.
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரமேழு மணி 38 நிமிடம் 40 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 90.2 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது அவர் நேயர். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
2: ஓகே கலைவாணி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?
3: எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, அந்த படத்துல இருந்து. ஐயோ ஐயோ உன் கண்கள், ஐயோ அந்த சாங் சார்.
2: பாடல சொல்லும் போதே அப்படியே ஒரு

0: சிரிப்பு வருது உங்களுக்கு?
1: ஐயோன்னு சொல்லும்போது கொஞ்சம் சிரிப்பு வருதுங்க சார்.
0: ஓகே ஓகே மேடம், அந்த பாட்டை கேட்டுடலாம். நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: நிறமேழு மணி 45 நிமிடம் 26 நொடிகள். மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் ரசித்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த பாடலை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கும் வந்து ரொம்ப டைம் வந்து போகிறதே தெரில. டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 hour முடிய போகுது, ஆனால் வந்து டைம் போகிறதே தெரில. ஸோ அடுத்து எந்த நேயர் வந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கே பேசுகிறீங்க?
1: ஆர் முருகன், இளமங்கலம்.
0: ஓகே, இளமங்கலம் முருகன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மோனிஷா என் மோனிஷா படத்துல இருந்து ஹலோ ஹலோ ஹலோ அந்த பாடல் வேணும் சார்.
0: ஓகே, மோனிஷா என் மோனாலிசா படத்துல இருந்து ஹலோ ஹலோ.
1: ஆமாங்க சார்.
0: ஓகே சார்,
1: உங்களுக்கு நன்றி. இரவு வணக்கம்.
0: ஆ, இரவு வணக்கம். நன்றி சார்.
1: நன்றி சார்.
2: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

0: நிறமேழு மணி 51 நிமிடம். மனம் விரும்பதே நிகழ்ச்சி தான் கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா வர நேர். ஹலோ,
1: குட் ஈவினிங் சார்.
0: குட் ஈவினிங். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், எவ்வளவு பணிவா சொல்றீங்க. ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வானமே இல்லை பிலிம்ல இருந்து நாடோடி மன்னர்களே சார்.
0: நாடோடி மன்னர்களே. ஓகே சார், பாடல் கேட்கலாம். நன்றி.

0: நேரமேழு மணி 56 நிமிடம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கிறோம். ஸோ நிறைவாக வரப்போகிற லக்கி காலர் அந்த நேயர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: நாங்கள் திம்பியான வட்டம் பெரிய கட்சி கிராமம் கண்ணையன்.
0: ஓகே சார், என்ன பாடல் வேணும்?
1: தர்மத்தின் தலைவன்கள் தென்மதுரை வைகை நிதின்ற ஒரு பாட்டை போடுவோம்.
0: ஓகே சார், பாடல் வருது.
1: இந்த எஃப்எம் 120.2 நல்ல நிறைய 12 மணிக்கு இந்த வரலாற்றில் இன்று நல்ல நல்ல ஒரு அனுபவம் உள்ளவும் தெரியாததும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பா இருக்குது. இதற்காகவே நான் இன்னொரு இடம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: ஓகே சார், உங்கள் ஆதரவுக்கும் நன்றி. நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: நேர்களை இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சியுடன் இணைந்து இந்தோ ஜப்பான் கூட்டு பொருளாதார பேரவை கூட்டத்தில் உரையாற்றினார். நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கூட்டாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவே இந்தோ ஜப்பான் உறவுகள் திகழ்வதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன்கள் வேகமாக உயர்த்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் நாட்டின் மொத்த எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் ஆண்டுக்கு 300 மில்லியன் டன்னாக அதிகரிக்கும் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு அமல்படுத்தி வரும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்வித்துறையில் மாணவர்களின் தகுதி சான்றிதழ்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் வேறு கல்வி நிறுவனங்களுக்கு மாறுவதிலும் காகித சுமை குறைக்கப்பட்டு நடைமுறைகள் எளிதாகியுள்ளன. நாட்டில் இதுவரை சுமார் 2900 உயர்கல்வி நிறுவனங்கள் தானியங்கி நிரந்தர கல்வி கணக்கு ஆவண முறைக்கு மாறியிருப்பதாகவும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். காரைக்காலில் ஜி ராம்ஜி திட்டத்தின் அமலாக்கத்தை அமைச்சர் திரு ராஜசேகரன் தொடக்கி வைத்தார். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோர பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் 5 முதல் 18 வயது வரையுள்ள குழந்தைகளின் அசாதாரண சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. மத்திய அரசின் அவார்ட்ஸ் இணையதளம் மூலம் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம புதுவை.
2: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
3: எங்க எப்போ?
2: உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
4: தினமும் மாலை

0: 15 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் 9:16. இனிமையான புதுமையான பாடல்களை கொடுக்க வரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே சபா. நிகழ்ச்சியின் துவக்கமாக விஜய் பிரகாஷ் மற்றும் ஹரிணி குரலில் அரவான் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கலாம். நம்முடன் சேர்ந்து நிலாவும் போவது ஏன் கேட்கலாம் பாடலை.

நேரம் 9:22 28 நொடிகள். தென் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா மற்றும் ராஜு கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து. அவளுடைய ஒரே பார்வையில் என் உள்ளம் செல்லு செல்லாய் ஆனது ஏனோ. பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:27, 38 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் பாடிய பாடல் அட்டகத்தை திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். ஆசை ஒரு புல்வெளியாக இருக்கும் பொழுது, அதில் ஆணும் பெண்ணும் இரு பனித்துளிகளாக இருக்கும் பொழுது என்ன நிகழும், என்ன ஒரு கற்பனை, கேட்கலாம் பாடல்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி குரலில் பாடல் கேட்கலாம். நேரம் 9:32. 20 நொடிகள்.

சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 ஒலிபரப்பாகும். நேரம் 9:36:56. தென் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரதீப் குமார் குரலில் மோகத்திரை பாடல் கேட்கலாம். பிசா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:41. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா அபே மற்றும் ஹரிணி குரலில் கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:45. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியான் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் குரலில் பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:51. தென் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனந்து, பிரதீப் குமார் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் கபாலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:56. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹிப்ஹாப் தமிழா குரலில் அரண்மனை 2 படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரேயா கோஷல் குரலில் பென்சில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:06:33. தென் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவலை வேண்டாம் திரைப்படத்தில் அந்த அர்மான் மாலிக் மற்றும் ஷாஷா திரிபாதி பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 10:11 25 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித் ஸ்ரீராம் மற்றும் பிரியங்கா குரலில் உரியடி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:16 நொடிகள். தென் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் பாடிய பாடல் பாம்பு சட்டை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேலும் 11:10 வரை திரை இசை நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: आकाशवाणी का दिल्ली केंद्र है। कृपया हमारे अगले कार्यक्रम की प्रतीक्षा कीजिए। ये आकाश
1: நேரம் 10:30 23 நொடிகள். திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஹே சினாமிகா திரைப்படத்திலிருந்து.

திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சைகோ திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் கேட்கலாம். நேரம் 10:43:42.

நேரம் 10:47:56. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் புரியாத புதிர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:43 நொடிகள். நேர்களே, இதுவரை இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள தி ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2வது அரையிறுதி போட்டி குறித்து ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. மீண்டும் காலை 5:44 இதே அலைவரிசையில் சந்திக்கலாம்.